0: பம்பரமா சுத்தி விட்டு பாக்குற.
1: சாரி.
0: என்ன சாரி பாவன அன்றாருக்கு? இப்ப யாரு மேல மோதிருக்கு தெரியுமா?
1: யார் மேல?
0: என் வெயிட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கு.
1: இடிச்சோன கிருன்னு சுத்தன இல்ல, அப்பவே தெரிஞ்சது உன் வெயிட் என்ன.
0: இந்த பாரு, நம்ம ரெண்டு பேரும் தான் இருக்கோம். ரீசெண்டா முடிச்சுக்க.
1: எப்படி
0: உயிர் மேல ஆசை இருந்தா நான் இடிச்சது தப்புன்னு கால வந்து பண்ணிக்கிட்டு கண்ணி எமைக்கிறக்கு.
1: என்னது
0: என்ன ரீசெண்டா முடிச்சுக்கிறோங்க? கையை முறுக்கிற நீ. இதே மேட்டர் என் ஏரியாவில செஞ்சிருந்தா முறுக்கு நகைய முறுக்கு மாதிரி நொறுக்கணும்னு ஓடிச்சிருப்பேன் தெரிஞ்சுக்க.
1: ஏன் இங்கே நொறுக்கு?
0: ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வழுக்க டைம் அவங்களுக்கு லீவா இருக்கணும். இன்னைக்கு எனக்கு
1: லீவை போடு. அதுவா? அது ஒரு டம்மி பீஸ் பா.
2: சரி வா, போலாம்.
1: போலாம்
2: செல்வம். தனியா எனக்கு போர் அடிக்க போகுது, நீ வேணா கூட வாயா.
0: நல்ல கால புடிச்சுக்கமா.
1: எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வருது, நீ போயிட்டு
0: வாடி. சுருக்கி தள்ளி விட்டு போறாளே. ஒரு மனுஷன் வெளியே போயிட்டு வீடு திரும்புறக்குள்ள எவ்வளவு சலசலப்பு சச்சரவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு. கரெக்டா நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சு வந்துட்டான் பாண்டி. அதுக்காக இவனுக்கு எல்லாம் மைந்தெல்லாம் வீடு போய் சேர முடியாதா? ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு.
1: யார் ஸ்பீக்கிங்? இதுதான் அவன் ஏரியா?
0: ஆமா,
1: அதான் வந்துட்டல. பாத்துட்டு நீ பாட்டுக்கு ஒதுக்கி போற.
0: மணி என்ன?
1: நீயே சொல்லு.
0: இவனு ஈக்குவலா மைண்ட் பண்றானே. மதியம் 3,
1: அதுக்கு
0: 2:59 கண்டதுனா என் ஆளு உன்னை புலந்திருப்பாங்க. ஒரு நிமிஷம் லேட் ஆனால தப்பிச்ச.
1: ஏன் நீ வேணாடி?
0: மத்தியானம் 3 என்னுடைய லஞ்ச் டைம். இந்த நேரத்துல அன்னத்துல கை வைப்பன தவிர யாரு கண்ணத்துல கை வைக்கிற பழக்கம் அடி எனக்கு எப்பயுமே கிடையாது. அதுக்காக இந்த அசட்டு தைரியத்தோட என் தெருவுக்கு வந்துறான்.
1: வந்தா
0: அங்க நான் டயத்தை கீப் பண்ண மாட்டேன். ரொம்ப உக்கிரமா
1: இருப்பேன்.
0: சொல்லிட்டு போறது.
1: அத பத்தி அப்புறம் சொல்றேன். ஓவர முடியுதா?
0: என்னது? என்னுடைய முரட்டுத்தனத்தையும் என்னுடைய போர் குணத்தையும் பார்த்து எதிர்காலத்தில் இந்த பிஞ்சு போற வன்முறையில இறங்கிட கூடாது என்பதற்காக.
1: ஓ, தூய தமிழ்.
0: ஐயோ, எங்க ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறாரே. நான் என்ன பண்ணுவேன்?
1: ஒன்னு செய்வோமா?
0: என்ன?
1: இந்த குழந்தைகளை அனுப்பிச்சுட்டு நாம ஃபைட் பண்ணுவோம்.
0: நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கா. ஒரு மனுஷன் வீடு வந்து சேரக்குள்ள எவ்வளவு
1: இதான வீடு வந்தாச்சு. வேற எங்க வரணும்? வேற எங்கடா வரணும்?
0: வேற வரத்துக்கு இடம் இல்லப்பா. இதாப்பா எட்டு எப்ப ஒரு பேச்சுக்கு அங்க வாங்கி வந்துதான் உடனே சொன்ன இடத்துக்கெல்லாம் அப்ப சரி வந்து பிரிய கிளப்பலாம். என்னப்பா ஜாயோ அதுபடி வர அதுபடி
1: வீட்டுதான் கூப்பிடலடா. வந்துட்டேன்ல.
0: வாசையா வேணாப்பா. ஒல்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா. உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா. ஒல்லி பில்டப்புப்பா.
3: பிடிச்சிருக்கா?
1: பிடிக்கல.
0: என்ன அந்த பொம்பளை பிடிச்சிருக்காங்க? நீமா பிடிக்கலங்க என்ன?
1: ஆமா, இந்த வீட்டை வாடகை பார்க்க வந்தேன்.
0: வீடு பார்க்க வந்தவனா நீ? ஏயோ, இதை ஏன் என் முதல்லயே சொல்லல? ஒரு ஆம்பளை கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கே, அளவு வச்சு வடிக்க பாக்குற?
1: சும்மா ஒரு டைம் பாஸ்.
0: டைம் பாஸ்ங்க?
1: ஆமையா, நான் போற இடத்துல நீ வந்து ஏரியா தெரு வீடுன்னு சொல்லிட்டு இருந்த. நான் அதை ஜாலியா எடுத்துட்டு உன் கூடயே டிராவல் பண்ண. என்ன வீடு?
0: எங்க இந்த பொம்பளை? இந்த மயாய் என் மாமி. நான் தான் ஏற்கனவே குடியிருக்கல, அப்புறம் இன்னொரு தடவை உள்ள சொல்லுற.
3: நீ தான் 3 மாசமா வாடகை குடுக்கலையோ? அதான் வேற ஒருத்தருக்கு வாடகை விடலான்னு இருக்க.
0: இரு, உன்னை வச்சுக்கிறேன்.
3: முக்கியம் பாடக்கு வக்கல்ல.

0: பேராண்டி, இந்த இன்டர்வியூக்காவது நேரத்தோட போ, வெற்றி கிடைக்கும்.
1: அதனாலதான் 9 மணி இன்டர்வியூக்கு 8:30 ரெடி ஆயிட்டேன்
2: பாட்டி. பள்ளி
1: ஹாய் திருமல, நல்ல சங்கம் தாண்டா.
2: எங்க கிளம்பிட்ட?
1: வழக்கம் போல இன்டர்வியூக்கு தான்.
2: தீவில உன் ராசி புலனுக்கு என்ன சொல்றான்னு கேட்டு அதுபடி நடந்துக்க, அப்பதான் வேலை கிடைக்கும்.
0: திருமல சொல்றது கரெக்ட் தான், பொட்டிய போடுறேன்.
1: போடு போடு, செட் ஆப் பாக்ஸ் வாங்கிட்டியா பாட்டி?
3: பிச்சை ராசி அன்பர்களே,
1: டேய் அது ஏன் ராசி தாண்டா?
3: இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், அன்பர்கள் சொல்வதை கேட்கணும்.
2: கேட்டுக்க.
3: ரெண்டு இடத்துல சனி சஞ்சாரம் செய்யறதால வெளியில் செல்வதை தவிர்ப்பது நல்லது, புதிய சந்திப்புகள் பயணங்கள் கூடவே கூடாது.
1: ஐயோ அதெல்லாம் முடியாது, நான் இன்டர்வியூ போகணும்.
3: மீறி பயணம் செஞ்சா எமனோட செக்ரட்டரியா இருக்கிற மண்லாரி, உப்பலாரி, பிரேக் பிடிக்காத தண்ணி லாரி, இவையெல்லாம் வந்து மோதும் யோகம்
0: உண்டாகும். வேணாண்டா, இன்னைக்கு நீ போக வேணாண்டா.
3: 2ல ராகுவும் 8ல கேதுவும் இருக்கிறதால தோல் சம்பந்தமான பொருட்களை ஒதுக்கணும்.
2: லெதர் எல்லாம் போடக்கூடாதா பாட்டி? நீ ஷூ கழட்டு, இந்த பெல்ட்
3: கழட்டு. செவ்வாய் நீச்சம், புதன் வக்கிரம், அதனால சிவப்பு நீலம் இந்த கலர்களை அறவே ஒதுக்கணும்.
2: போட்டு
1: போனா கிழக்கு,
3: மேற்கு, வடக்கு மற்றும் தெற்கு.
1: ஐயோ, இத தவிர வேற திசைகளே கிடையாது ஐயா.
4: டிவி ஸ்டேஷனுக்குள்ள எங்க கண்ட்ரோல் இருக்கு? நகையெல்லாம் கழட்டுறான். ஏய், ஒண்ணு உடம்ப எல்லாத்தையும் அழுகுடா.
5: டிவி ஸ்டேஷனில் கொள்ளையர்கள் புகுந்ததால் சற்று நேரத்துக்கு ஒளிபரப்பு ரத்து செய்யப்படுகிறது.
1: ஆஹா, எனக்கு சனி 2ல உட்கார்ந்து இருக்குன்னு சொன்னீங்களே, ஆனா உங்களுக்கு சனி டபுள் கார்ட் போட்டு பக்கத்திலேயே படுத்திருந்திருக்கான ஐயா. நீங்க சொன்னதை கேட்டு நான் இப்படி ஆயிட்டதே, அநியாயமா இன்டர்வியூ மிஸ் பண்ணிட்டேன் பாட்டி.
0: ஆமையா,
1: திருமல எங்கப்பா மலை ஏற?
2: ஏண்டா இவ்ளோ பச்சிக்கிறிய? இந்த சயின்ஸ் உலகத்துல கம்ப்யூட்டர் காலத்துல இந்த ஜோஷி எல்லாம் நம்பினி இருப்பேன், அவன் தான் சொல்றானே உனக்கு அறிவில? எப்பந்தான் நீ எல்லாம் திருந்த போறியோ?
0: டிவில கூட வா, கொள்ளை அடிப்பாங்க.
1: எங்க காசு இருக்குதோ அங்கதான் அடிப்பாங்க.

0: உள்ள இருக்கிற ஆளுங்களை வெளியே விட்டுட்டு இந்த நாலு பேரையும் உள்ள போட்டு
1: எஃப்ஐஆர் போட்டாச்சு. லெட்ஜர் நோட்லயும் ஃபைல் ஆயிடுச்சு. மாத்த முடியாதுங்கய்யா.
0: கை மாத்துறத கரெக்டா மாத்தனா கட்டமே மாறுது. சட்டம் மாறாத
1: மாத்த முடியாதுங்கய்யா.
0: மாத்தணும்.
2: அப்புறம் அவங்க பேரு மொள்ள மாதிரி இல்லையாடா. வா வா வா வா வா. டேய் மைட் இருக்கடா. நாள் தட்டு தட்டிட்டு கழுத்து போட்டு போயிடலாம்.
3: ஏற்கனவே தட்டு நிறுத்தி கழுத்து போட்டு வந்திருக்கோம்.
2: ஓகே.
0: மாத்துவியா இல்லையா? ஏற்கனவே நான் மண்டை சுடுக்காரன்.
2: மண்டை சுடு சார், மண்டை சுடு சார். அந்த நோட்புக் சரக்கு கொடுத்துக்க நான் படக்கம் கழுத்து போட்டு படக்கம் கழுப்பிடு.
0: டேய் யார பாத்து மண்டை சுடுங்கற?
2: அவரு பேரு மண்டை சுடு கிடையாதாடா.
3: அப்படியா?
4: சொல்லினாங்க மாமா டென்ஷன் பண்ணிக்கிறீங்க.
3: அடிவாங்க சுக்கு பிறந்த கோஸ்.
2: ஏய் உட்காரடா.
3: குடிச்சு பாக்கெட்ல போடுங்கறே.
0: கோலார் பண்ணாத. நான் கோக்கு மாக்கானவன்.
2: குளிக்கு
3: போட்ட சீட்டு மாதிரி ஆயிடுச்சு. இதுல நம்ம நோட்டு எப்படி தேடுறது?
2: ரெண்டு பேரு நாளை கை என்ன பண்றது? இந்த அள்ள கைகள் தேடுறதுக்கு வாடகை எடுத்துக்கலாமா?
5: பிளீஸ் வாடகைக்கா. நாங்களா வாங்கிட்ட கூலி வாங்கிட்டு நாங்க போய் நோட்ட தேடுவோம் நினைச்சியா?
2: ஐயோ, நான் உனக்கு காசுதான் கொடுக்க போறது. யாருக்கு நான் சொன்னது?

பூமணம் கொண்டவள் பால் மணம் கண்டாள், பொங்கிடும் தாய்மையில் சேயுடன் நின்றாள். பூமணம் கொண்ட

0: கேட்ச், பூவை என்னை பார்த்தால் காதல் வரக்கூடும். பூவை என்னை பார்த்தால் காதல் வரக்கூடும்.
1: I don't mind.
2: கற்பனை ஓர் ஆயிரம் ஒரு முறை பார்த்தால் என்ன?
0: ஹலோ.

0: பொண்ணு வர சொல்ல.
1: பொண்ணு
0: வர சொல்லுங்க.
2: பெற்றவங்க நாங்க இருக்கும் உட்காருங்க. மாயண்ணே வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. வாமா மின்னலு.
1: பொண்ணு நீங்க
0: பாத்தீங்களா? மாப்பிள்ள பொண்ண சரியா பாக்கலையா? பொண்ண மறுபடியும் ஒரு தடவை வர சொல்றீங்களா?
2: அப்படியா? மாயண்ணே வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. வாமா மின்னலு.
1: மாயண்ணே வந்திருக்காக,
2: மாப்பிள்ள முக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக.
1: இரியா, அதான் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் கூறிக்கிட்டு இருக்க. முதல்ல பொண்ணை வர சொல்லியா?
2: மாமா மின்னல்.
3: காபி?
0: எனக்கு காபி குடிக்கிற பழக்கம். எடுத்துக்கட. அமைதி அமைதி
3: எடுத்துக்கோங்க.
1: தேங்க்ஸ்.
3: வெல்கம். சுற்ற போகுது.

0: அவன்தான் மாப்பிள்ள, அவன ஒருத்தர பாத்துக்க.
1: ஓங்க அண்ணு, நான் இவ்வளவு நேரமா அப்பான மட்டும் தானே பாத்துக்கிட்டு இருந்தேன்.
2: சாச்சு விட்டா.

சூடானது சூடானது ரத்தம் போராடுது போராடுது போராடு.

0: திறக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
0: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
0: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: எவ்வளவு தைரியம்னா ஒரு போலீஸ்காரன் ஸ்கிராச் பண்ணிட்டு போவ.
1: நீ போலீஸ்காரனாக்கலாம், நான் யார் தெரியுமா? மாவட்டர் கார்ல
0: உனக்கு யார வேணாலும் தெரியலாம், அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஏன்னா எனக்கு யாரையும் தெரியாதுரா. பாண்டா பொம்மை மாறிட்டு காண்ட ஏத்திட்டு போறோம். பிரேக்ஃபாஸ்ட் 10 மணி நேரம் சாப்பிடுவான் போல. டேய் நீ எப்ப வந்தீங்க வா.
2: சரி எதுக்கு சார் என்ன அர்ஜென்டா கூப்பிட்டீங்க?
0: என்னாச்சு? இந்த
2: தனலட்சுமியோ வரலட்சுமியோ குடும்ப குத்து விளக்கா கோயில் குளம் சுத்திட்டு பொட்டானிக்கல் கார்டன்ல பட்டாணி சுண்டல் சாப்பிடுவாங்க சார் செட் ஆவாங்க.
0: நீ சொல்றத பார்த்தா ஹை கிளாஸ் ஃபிகரை மெயின்டைன் பண்றது ஐபிஎல் டீம் வச்சு மெயின்டைன் பண்ற அளவுக்கு கஷ்டம்ன்ற. என் தேர்ட் ஐ நீ ஓபன் பண்ணிட்ட. நம்ம பார்த்த ஃபீரோட நமக்கு ஏத்த ஃபீரோட வாழ்ந்தா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்ன்ற. இதுக்கப்புறம் அவ யாரோ நான் யாரோ. தேங்க்யூ பிரதர்.

0: இது என்ன மச்சா, இத கூண்டு கூண்டா பாது?
1: பட்டிக்காட்டு கண்ட்ரி புரூட் சப்பான்ல ஜனங்களுக்கு குடிக்க தண்ணி ஏது? இதுல தாண்டி குடம் குடமா கொண்டு போறாங்க.
0: நம்ம ஊர் பம்பு செட் மாதிரி?
1: ஆமா, நம்ம ஊர் பம்பு செட்ல தண்ணி கீழே விடுவாங்க, இங்க மேல விடுறாங்க. இந்த சப்பால்ல என்ன தெரியலனால என்ன கேட்டு தெரிஞ்சுக்க
0: மச்சா? மச்சா, நம்ம இங்க ஒரு பாடம் புடிச்சுக்கலாம் மச்சா.
1: இங்கயா? அது கேண்டி அலையற? நம்ம முனுசாமி தான் தோளுக்கு முன்னாலே தொங்க போட்டு அலையறான மிஷின. முனுசாமி இங்க வாயா.
2: என்னயா
1: எங்கள படம் அடியா?
2: ஆடிட்டே இருந்தா அப்படியே படம் எடுக்கிறது? ஒரு இடத்த நெல்லியா?
1: சரிங்க, அதுக்குள்ளே போட்டு இருந்தா
0: கோவிச்சுட்டு போறாரு.
1: கோவிச்சுட்டு போறானா முனுசாமி? முனுசாமி கோவிச்சுட்டியாம?
2: என்னயா போட்டு எடுக்க மாதமா தோளையா கை போட்ட? மனுஷனுக்கு ஆத்திரம் வருது இல்ல?
1: இது நல்லா இருக்க என் முன்னாடி மேல கை போட்ட உனக்கே யாத்திரை வருது?
2: அப்படி எல்லாம் கை போட்ட அந்த கேமரா படம் எடுக்க முடியாதியா? ஆளை விடு,
0: இந்த பக்கம் வாங்க. ஏடன் போட்டாவு?
1: ஒரு போட்டோவுக்காக கட்டின புடிச்சு ஓரம் கட்டுறியா?
0: அட தள்ளி நின்னா போட்டாலும் உழுகுமாமா.
1: அப்படியா? முன்சாமி இப்ப
2: கொஞ்சம் தள்ளிக்க.
1: இப்ப
2: இன்னும் கொஞ்சம்
1: முன்சாமி இப்ப
2: இன்னும் கொஞ்சம்
1: என் டிக்கெட் கொடுத்துரு, நான் ஊருக்கே போயிடுறேன்.

0: கிரண் நீயா?
1: இந்த டிரஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க.
0: நீ கூட அந்த டிரஸ்ல 1.5 லிட்டர் மிராண்டா பாட்டில் மாதிரி இருக்கிற சவாரி வரியா?
1: நீ ஆட்டோவா ஓட்டுற?
0: தெரியுமே, உன்ன மாதிரி பணக்கார பொண்ணுங்களுக்கெல்லாம் ஆட்டோ டிரைவர்னா கேவலம் தானே.
1: ஐயோ, நான் அப்படி எல்லாம் நினைக்கவே இல்ல. எங்க அப்பா கூட நிறைய ஆட்டோக்கு ஃபைனான்ஸ் பண்றாரு.
0: ஆட்டோக்கு ஃபைனான்ஸ் பண்றாரா? யார் உங்க அப்பா?
1: அதோ
0: செத்தா போயிட்டாரு.
1: ஆஹா, அங்க பாருங்க.
2: இப்படி விட்டுட்டு போறியா? இது உங்க ஆத்தா
0: போடாங்க.
1: என்ன
0: அந்த ஒத்த வார்த்தையில திட்டினா ஆட்டோக்காரன் வேற யாரும் இல்ல, நான்
1: தான். நீங்களா?
0: ஏதோ டென்ஷன்ல திட்டிட்டு
1: நடக்கும்.
0: காதலுக்கு ஜாதி மதம்னு

0: எதிர்ப்பு வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்படி ஒத்த வார்த்தை எதிர்ப்பா வர்றது வரலாற்றிலேயே இதுதான் முதல் தடவை. என்ன ஓடி வந்த சேட்டு ஆளைய காணோம், உட்காந்துட்டாரா பாதி வழியிலேயே? என்ன நடு ரோட்ல டிஸ்கோ ஆடுறாரு? ஆஹா, நம்ம ஆளோட பாதர கரண்ட் அடிக்குதுடா. இப்ப போய் இவரை காப்பாத்தனம்னா இவர் மனசுல நாம இடம் பிடிச்சிடலாம். இது சிறுசா இருக்குதே, ஐயோ இதா இருக்கு பெருசு.
1: என்ன
0: புத்தூருக்கு போலாம்.
2: போலீஸ்
0: போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போல

0: என்னது கையில
1: காப்பி இந்தாங்க குடிச்சு சீக்கிரம் குடுங்க.
0: என்னடா சக்கரை தூக்கலா இருக்கு?
1: நான் எப்பயுமே தூக்கலா தான் குடிப்பேன்.
0: இது உனக்கு போட்டதா? நீ குடிச்சியா?
1: நான் குடிச்சதாங்க கொடுத்தேன்.
0: என்னடா முதல்ல சொல்ல,
1: நீ முதல்ல காக்கல இல்ல?
0: பெரிய மனுஷன் பேசிட்டு இருந்த மரியாதை எல்லாம் போயிட்டு இருக்க.
1: எங்க பல்லு விளக்க வேணாம் மகா?
0: பல்லு விளக்கலையா?

0: டிக்கெட் கொடுங்க.
1: இது எடுக்க மறந்துட்டேன்.
2: ரெண்டு பேருக்கும் சேர்த்து நானே எடுத்துறேன்.
1: இது பாருங்க, எனக்கு வேலை கிடைச்சி முத மாச சம்பளம் வந்த உடனே உங்க காசை நான் திருப்பி கொடுத்துருவேன்.
2: உங்க காசு என் காசுன்னு பிரிச்சு பேசாதீங்க.
0: என்ன லவ்ஸா?
1: இல்ல இப்பதான் பழக்கம்.
2: லவ் பண்ண கூடாதா? நான் ஸ்லிப் ஆகும்போது கை கொடுத்து காப்பாத்தினவர் இவர். வாழ்க்கை முழுக்க என்ன காப்பாத்த மாட்டேன்.
3: சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்ட.
1: அமுதா, என்ன டெய்லி என்ன இந்த மாதிரியே எழுப்புற?
2: என்ன மறுபடியும் ஃபிளாஷ்பேக்கா?
1: ஆமா, நாம முத முதல்ல பஸ்ல சந்திச்சுக்கிட்டோமே, அதை நினைச்சு பார்த்தேன்.
2: அதையெல்லாம் நினைச்சு பார்க்க கூட நான் விரும்பல.
1: ஏன் இப்படி வெறுப்பாவே நடந்துக்கிற? நாம காதலிக்கும் போதெல்லாம் எங்க, சாப்பிடும் போது என்ன நினைச்சு பாத்தீங்களா, தூங்கும் போது என்ன நினைச்சுக்கிட்டீங்களா, டிரெஸ் மாத்தும் போது என்ன நினைச்சுக்கிட்டீங்களான்னு அடிக்கடி
2: கேப்ப. ஆபீஸ்க்கு போய் சம்பாதிக்கிறதுல இருந்து வீட்டு நிர்வாகம் பாக்குற வரைக்கும் எல்லாம் நானே துவைக்கணும், நானே சமைக்கணும், நானே ரேஷன் கடைக்கும் போகணும்.
1: அதான் குடும்பத் தலைவர் ரேஷன் கடைக்கு போக வேண்டாம்னு அரசாங்கம்.

0: உங்க அப்பன் ஃப்ரெண்ட் எவனோ ஒருத்தர் இன்டர்வியூ நடத்துறான்னு சொன்ன, போயிட்டு வந்தேன்.
1: இன்டர்வியூல அவங்க என்ன கேட்டாங்க, நீங்க என்ன சொன்னீங்க?
0: அந்த ஆளுக்கு 50 வயசுக்கு மேல இருக்கும், வேலைக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம நயாகரா நீர்வீழ்ச்சியோட உயரம் எவ்வளவு, அகலம் எவ்வளவுன்னு கேக்குறான். உனக்கு இந்த கேள்வி அவசியம் தானான்னு
1: கேட்டேன்.
0: போடான்ட்டு வந்துட்டோம்.
1: ஆயிரக்கணக்கா செலவாகுது.
0: அமுதா, வழக்கமா போடுற குட்டி கூற பவுடர் மாத்திட்டியா? வேற வாசம் அடிக்குது.
2: ஏய் இதா, ஏய் அடிக்கல, ஏய் படத்துல பட்டுற போகுது.

0: மாதர் சங்கத்துல இருந்து வரும். ஒரு ரூபா கூட வரதட்சணை வாங்காம நீங்க பண்ண போற இந்த கல்யாணத்தை பத்தி தான் இன்னைக்கு சிட்டி முழுக்க பேச்சு. நீங்க எடுத்த இந்த திடீர் முடிவுக்கு காரணம்
1: ஒரு ஊரா பொண்ணு கிட்ட ஒரு நாதாரியும் தரமாட்டேன்ட்டான். அதான் காரணம்.
2: அது வேற ஒண்ணும் இல்லம்மா. எத்தனையோ இளம் பெண்கள் வரதட்சணை கொடுமையால தூக்கில தொங்குறாங்க. ஏகப்பட்ட பெண்கள் தலைக்கு குடிக்கிறாங்களோ இல்லையோ தீ குடிக்கிறாங்க. நம்ம நாட்டு சமையலுக்கு யூஸ் பண்ற மண்ணெண்ணைய விட சாவுக்கு யூஸ் பண்ற மண்ணெண்ணு ஜாஸ்தி ஆயிடுச்சு. கடந்த 40 வருஷமா கையில 23 வருஷமா ஒரு திட்டம் போட்டேன். அந்த திட்டத்தினுடைய விளைவுதான் இந்த புரட்சி திருமணம். என் ஃப்ரெண்டுமா, நான் காலையில இருந்து பேசி பேசி தொண்டை வந்து போச்சு, அப்புறமா பேசுறேன். இங்க எங்க வந்த
3: வாங்கணும்னா வரணும்ல?
2: என்ன வாங்கணும்?
3: கமிஷன்.
2: இது நான் பார்த்த பொண்ணு.
3: அப்ப நாங்க பார்த்த பொண்ணு?
2: நீ பார்த்த பொண்ணு எதையும் நான் கட்டல.
3: கட்டினியோ கட்டலையோ பாத்தேல, பாக்க வச்சோம்ல. மறுபடி புரோக்கர் கமிஷன் வரணும்.
2: ரொம்ப நாளைக்கு பின்னால கழுத்துல மாலையை போட்டு கையில பூச்சொண்டோட மனவர வரைக்கும் போயிருக்கேன். அந்த மனவரைய புனவரை ஆக்கிறாத. நல்ல பிள்ளை கிழக்கு பந்தியில உட்காந்து தொந்திய ரெப்பிட்டு போ.
3: கமிஷன் வாங்காம அந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்.
2: மாப்பிள நாரடி, பொண்ணு ரெடி, ஐயர் ரெடி, தாலி ரெடி, எல்லாம் ரெடியா இருக்கும் போது எந்த கும்பாதி கும்பனால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. மரியாதையா போயிடும்.
3: போறேன், இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு போறேன்.
2: பாப்போம்
3: பாப்போம்.
2: கொஞ்சம் குடிக்க தண்ணி குடு. ராஸ்கல், யானை பசிக்கு சோள போறியா? போய் சம்பளம் கொண்டு வாடா, சம்பள போ.
3: என்ன
4: மாப்பிள சம்பள தண்ணி கேக்குறாரு?
3: மாப்பிள சொம்பு கேக்குறாரு.
2: சொம்பா?
3: ஐயன்ட்டு கொடுத்துருக்க.
4: மாப்பிள சொம்பு கொடுத்தாதான் தாலி கட்டு வரா.
2: என்ன அநியாயமா இருக்கு? கால் காசு கூட வேண்டாம், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா இப்படி கரைச்சல் பண்ணானே.
3: எனக்கு அப்பவே சந்தேகம். இந்த மாதிரி ஆளுகளை நான் நம்ப கூடாது. அங்க பாருங்க
2: என்னையாது
3: லட்டு.
2: அது தெரியுது. இவ்வளவு பெருசாதான் போடணுமா? ஏன் சின்னதா போட்டா ஆகாதா?
4: பாத்தீங்களா, சின்ன செம்பு வேண்டாமா, பெரிய செம்புதான் வேணுங்களா?
2: கொசு
4: அந்த செம்புக்காக ஒத்த கால நினைக்கிறா பாருங்க. மாப்பிள சொம்பு கொடுத்தாதான் தாலி கட்டு வரா.
2: லட்சுமி, என்னமா நீ இங்க வந்துட்ட? என்கிட்ட ஏதாவது பேசணுமா? பேசுறா பேசுறா. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சிரிப்பு சிரிச்ச பத்தியா? அந்த சிரிப்பு எப்படி தெரியுமா இருந்துச்சு? வெள்ளிச்சம்ப கீழே ஊத்தி விடும் போது கடமட கடமட மடமட மடமட கடமட கடமட கடமட மடமட இருந்துச்சு பத்தியா? அது மாதிரியே இருந்துச்சு. உன் கழுத்து இருக்க கழுத்து அது எப்படி தெரியுமா இருக்கு? செம்போட விளிம்பு மாதிரி அழகா இருக்கு. உன் முகம் எப்படி இருக்கு தெரியுமா? உன் முகம் செம்ப குப்புற கவர்த்தி வச்சவன கும்மு இருக்கு பத்தியா? அது மாதிரி ஜம்மு இருக்கு.
0: அப்போ உன் நினைப்பு பூரா சொம்பு மேலதான் இருக்கு.
2: ஏன் இப்படி மூச்சு வாங்குற?
0: இல்ல உன்னை இப்படியே மிதிக்கலாமா இல்ல ஓட விட்டு மிதிக்கலாமான்னு பாக்குறேன்.
2: மிதிக்க போறியா?
5: அன்னைக்கு என்னடா
2: சொன்ன?
5: வேண்டாம் செலுத்த வேண்டாம், உங்க பொண்ணு மட்டும் கொடுங்க, கண்ணாவை வச்சு காப்பாத்துவன்னு சொன்னீங்களா?
2: ஆமா சொன்னேன். அதுக்கு என்னப்ப
5: இன்னைக்கு சொம்பு கொடுத்தா தான் தாலி கட்டுவன்னு சொன்னேன்? அதுவும் தங்கத்துல சொம்பு
2: வாங்கலாம். தங்கி தம்பி
3: என்ன பேச்சு? என்னையா வெட்டி பேச்சு? இவனை போட்டு அடிக்க முதல்ல.

0: ஒரு நிமிஷம், நான்
1: சொன்னேன் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்புல அப்படிதான்டா கேக்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: இல்லையா?
1: முடிச்சிடலாமா?

0: முத்தாத அரும்பெடுத்து முழநீள சரந்தொடுத்து இத்தார கள்ளி கழுத்து முத்தாரம் போட்டானா.
1: முத்தாத அரும்பெடுத்து முழநீள சரந்தொடுத்து இத்தார கள்ளி கழுத்து முத்தாரம் போட்டானா.
0: எத்தாக பேசி இளமனசே தொட்டானா.
1: எத்தாக பேசி இளமனசே தொட்டானா.
0: முத்தாத அரும்பெடுத்து முழநீள சரந்தொடுத்து இத்தார கள்ளிகளும்

வஞ்சகம் உணவுன்சு வம்புத்தனம் ஏழவுன்சு வரட்டு கௌரவமும் அரட்டைகளும் பத்தவுன்சு எஞ்சியுள்ள தங்கமும் வைரமும் புஷ்பமும் கழுக்கும் குலுக்கும் மயக்கும் இனிப்பும் கசப்பும் எண்ணாயிரம உன்சு கலந்ததொரு பெண்ணடா அதை நம்பி கெட்டவர்கள் பல பேர்களடா அந்த ஸ்டோரி ரொம்ப நீட்டமடா அதை ஆராய்ந்து சொல்பவன் பாடு பெறும்

0: ஏன் இங்க ஒளிஞ்சுட்டு இருந்தே?
1: எனக்கு தெரியல.
0: ஏன் இப்படி முகமெல்லாம் வேர்த்து கொட்டுறது?
1: எனக்கு தெரியல.
0: அச்சச்சோ, ஏன் இப்படி கையெல்லாம் படபடன்னு நடுங்கிறது?
1: எனக்கு தெரியல.
0: உட்காருங்க.

என்னிடத்தில் இல்லாததா, நல்ல விலை பேசாததா, அத்தனையும் பெற்றேனடா, தத்துவத்தை கற்றேனடா, இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம்.

கொண்டாடினே மன்னனுக்கு மேலாகினே கண்ணன் தனியாளாகினே இறக்க மனத்தை கெடுக்கும் அறக்கன் பணம் பணம் பணம் பணம் என்னடா.

என்ற சொல்லின் பொருள் குற்றம் என்பது, காசுவர ஓடிவிடும் சுற்றம் என்பது, நாணயம் என்ற

எந்த நிலை வந்தால் என்ன நல்ல வழி நான் செல்வது இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம் பணம் என்னடா

தோலுரிச்சு பானையில ஊற வச்சு வானலில் ராப்பகலா காட்சி இங்க வச்சிருக்கு, பார்த்தாலே தண்ணி வரும்.

0: பேசிக்கிட்டு இருந்தா துண்ட சோத்துக்கு தாழ தாண்டா போடணும். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, தாளமா போடுற?
1: சொன்னத கேட்டுத்தான் தாளம் போடுறேன்.
0: கண்ண வரைக்கும் கீழது, வாய் துடுக்கு,
1: இன்னும் கூட கிழியும், காது தடுக்கு.
0: புரியாம பேசாத, பல தட்டுவேன்.
1: பேசுறதே புரியாது, பொக்கே ஆயிடுவேன்.
0: ஆற பாத்து பேசுறேன்னு நினைக்குதா?
1: தேரு வச்ச ஆத்தாவ மறப்பனா?
0: பம்பு பண்ணுன பொண்ணு
1: புடுவேன். நீ வளர்த்தது அப்படி, நான் என்ன பண்ணுவேன்?
0: ராங்கு பண்ணாத, என் கையில ராங்கு காட்டினா எல்லாமே ராங்கா போடும்.
1: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சா அது ராங்கா போடுமாடாச்சி. நான் பூடுன்றீங்களா? போதுன்றீங்களா?
2: போவாதே, போவாதே
1: அப்படி சொல்லு. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை.

லோகம் முன்னால அடுதடி தன்னால இந்த நேரம் பார்த்து என்ன இருக்கிறிய கண்ணால அடி அடி அடி அடி வாடி பக்கம்.

பக்கத்தில் வந்த வெண்ணே கோட்டும் சூட்டும் போட்டுக்கிட்டான். பட்டுக்கோட்டை பக்கத்தில் கொட்ட பாக்கு வைக்கிறவே. பட்டணத்தில் வந்த பின்னே கோட்டும் சூட்டும் போட்டுக்கிட்டான். புத்தி கட்டு போட்டுக்கிட்டான். மாட்டினது மாட்டிக்கிட்டான். போறதுக்கு வழிய சொல்ல சாமியத்தான் கேட்டுக்கிட்டான். போறதுக்கு வழிய சொல்ல சாமியத்தான் கேட்டுக்கிட்டான். அடிமாமா மகரதியே.

ஆறு கிளாஸ் புண்ணாக இல்லாட கொஞ்சம் மாத்திரியே அந்தரிய சுந்தரியே அந்தரங்க காதலியே ஆறு கிளாஸ் புண்ணாக இல்லாட கொஞ்சம் மாத்திரியே இந்திரனின் ஊர்வசியே என் தோட்ட மல்லிகையே எப்போது பார்த்தாலும் கைபிடியில் நிற்கிறிய எப்போது பார்த்தாலும் கைபிடியில் நிற்கிறிய அடிமாமா மகள்

கூட்டத்திலே கோயில் பூரா கம கம கச கம பம கச பாப்ப நின்னிதாத சாச நின்னிகாக பதனி சகமப கூட்டத்திலே கோயில் பூரா தித்தகதிமி தளாங்கு தகதிமி தகதி தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தனு தத்தாஜம் தஜம் தஜம் தகிட தகதாம் தத்தர்கிட தகிட தகிட திருகிட தகிட தூம் கிடக தகிட தூம் தத்தகதிமி தகதிமி தகத் திருகிடும் திருகிடும்.

0: எங்கிட்ட மோதாதே, நான் ராஜாத்தி ராஜனடா. மம்புக்கு இழுக்காதே, நான் சூராதி சூரனடா.
1: இப்ப எதுக்கு அழுகுற? நான் வீட்டை விட்டு போயிட்டேனேன்னு அழுகுறியா, இல்ல போனவன் திரும்ப
0: வந்துட்டான்? பழகிட்டு சொல்லாம கொள்ளாம போயிட்டீங்க, வருத்தத்தை தாப்பா பொழுதுகிட்டு அது வேற ஒண்ணும் இல்ல ராசா, புண்பட்ட நெஞ்சை புகை விட்டு ஆத்துன்னு சொல்லுவாங்கல்ல, நான் கொஞ்சம் ஓவர் ஆத்திட்டேன், அதான் இப்படி மலை மாறி குமிஞ்சு கிடக்கு.
1: இல்லையே, உன் முகத்துல வழக்கத்துக்கு மாற சந்தோஷ கலை ஓவரா தெரியுது.
0: அது நீ வந்துட்டே இல்லப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ வரலங்கிற துக்கத்தால டெட் பாடியா கிடந்து ரெண்டு நிமிஷம் லேட்டா இருந்து வச்சுக்க, இந்த ரெண்டு பீரை குடிச்சு மண்டைய போட்டுறாங்க.
1: பீரை குடிச்சா மண்டைய போட்டுருவாங்களா?
0: வழக்கம் இல்லாதவங்க சாப்பிட்டா பாய்ச்சல் தானே.
1: வழக்கம் இல்லாதவங்க சாப்பிட்டா பாய்ச்சல் ஆயிடுமா?
0: ஏப்பா அப்படி குண்டக்க மண்டக்க பேசுறா, என்னப்பா அர்த்தம்?
1: அது என்னடா குண்டக்க மண்டக்கா?
0: ஆஹா, இது அது இல்ல, மறுபடியும் வாயை கொடுத்து வாயில புண்ணோட போய் சேரும் போல் இருக்க. ஏப்பா நீ ரொம்ப டயர்டா இருக்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் வெளியே இருக்கேன். அப்புறம் துக்கமா இருக்கப்ப வாங்கி வச்ச பீரு இப்ப சந்தோஷமா இருக்கு, சாப்பிட்டுக்கிறவா? வீணா போயிரும் சொல்ல வந்தப்பா, இதுக்கு எதுக்கு பெல்ட கழற?
1: யோ, பேண்ட கழறேன், போயா.
0: போடான்னு சொல்லுப்பா, அப்பதான் போவேன் நானும்.
1: போட கருவாயா?
0: அப்படி சொல்லி இருக்கு, இத சின்ன பிள்ளையாவே இருக்கு.

0: சுந்தரம், மனவரையில பூ டெக்கரேஷன் நல்ல கிராண்டா இருக்கணும், நல்ல அழகா பாத்து போடு.
1: இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? ஸ்டேஜ் பூரா பூ அலங்காரம் பண்றதுக்கு ஆள் ரெடி பண்ணியாச்சா? நீ
0: சாப்பாட்டு விஷயத்துல யாரும் எந்த குறையும் சொல்லக்கூடாது.
1: அதெல்லாம் கேட்டரிங் ஆள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், எந்த தப்பும் வராது. அப்புறம் சாமியா சேர் டேபிளுக்குலாம் தனித்தனியும் ஆள் வச்சு அசத்திட்டேன். நீ
0: நல்ல வேலை பண்ண சுந்தரம், எல்லாத்துக்கும் தனித்தனி ஆளா வச்சு எங்க டென்ஷனை பாதியா குறைச்சிட்டேன்.
2: எதுக்குமா அந்த வேண்டாத வேலை எல்லாம்? இதுக்கு தனியாளு அதுக்கு தனியாளுங்கிட்டு இருக்கிய
0: என்னடா சொல்ற?
2: பின்ன என்னமா, மேரேஜுக்குன்னு ஒரு ஏஜென்ட் தெரியுறான், அவனை கூப்பிட்டு பொறுப்பு ஒப்படைச்சோம்னா பந்த போடுறது, பந்தி பரிமாறது, வாழை மரம் கட்டுறது, தோரணம் தொங்க விடுறது, வாசல்ல பன்னீர் தெளிக்கிறது, வாசிக்கல இருந்து வம்புழுக்கிற வரைக்கும் அவன் ஆள் கூட்டி வந்துருவான். நம்ம வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, புதுசா எடுத்த துணிமணியை கட்டிக்கிட்டு ஐயத்தை அச்சதை அள்ளி அப்படியே தெளிச்சு விட்டு போட்டோவுக்கு போஸ் குடுக்கறதாமா நம்ம வேலை? உலக நுனிவேலுக்கு வந்துருச்சு.
0: இது கூட நல்லா இருக்கே பத்மா, பொம்மு சொல்ற ஐடியா நல்லா இருக்குல்ல? ஆமாக்கா பொம்மு, உடனே நீ அந்த ஏஜென்ட் வர சொல்லு.
2: அப்படி சொல்லுங்க.
0: பூபதி என்னப்பா எந்திரிச்சிட்ட?
3: இல்லங்க, மேரேஜ்ங்கிறது இதோ இவரு சொல்றபடி கான்ட்ராக்டர் பிக்ஸ் பண்ணி பந்தல் போடுறதும் பந்தி போடுறதும் வாழை மரம் கட்டுறதுலயும் இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி பண்றது கல்யாணமே கிடையாது.
2: வேற எப்படி சொல் சொல் சொல் சொல் சொல் சொல்
3: அப்படி கேளுங்க. ஆண்டி இந்தாங்க, இதை முதல்ல சாப்பிடுங்க. இந்தாங்க ஆண்டி.
0: சொல்லு.
3: கல்யாணங்கிறது ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொந்தக்காரங்களையும் தெரிஞ்சவங்களையும் நேரா போய் வெத்தலப்பா கூட பத்திரிக்கை வச்சு அழைக்கணும். கல்யாணத்துக்கு முதல் நாளே வீடு நிறைய அப்படியே சொந்தக்காரங்க கலகலக்கெல்லாம் நிறைஞ்சிருக்கணும். வீட்டுக்கு வரவங்களை வாசல நின்று ரிசீவ் பண்ணி கையெடுத்து கும்பிட்டு, ஆம்பளை இருந்த சந்தனம் கொடுத்து, பொம்பளை இருந்த குங்குமம் கொடுத்து அப்படி உள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு, அப்படி அப்படி நீங்க பிஸியா இருக்கும் போது இவங்க வராங்க. உங்க பேர் என்ன?
0: பத்மா.
3: பத்மா, நல்ல பேரு. நீங்க இவங்க கிட்ட வந்தவங்களை கவனின்னு சொல்லி அனுப்பி வைக்கணும். நீங்க அப்படி சொல்லிட்டே இருக்கும் போது உங்க செல்போன் அடிக்கும், முக்கியமான உங்க லைன்ல அவங்க கிட்ட நீங்க பேசிட்டு இருக்கும் போது பார்த்தா பிரியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க.
4: ஹாய் ஆண்டி, எப்படி
3: இருக்கீங்க? பாருங்க, சொல்லிட்டே இருக்கும் போது வந்துட்டாங்க. வாங்க வாங்க, வணக்கம் வணக்கம் வணக்கம், உட்காரு உட்காரு.
4: ஹாய் பிரியா.
0: ஹாய் பிரியா. சரி பூபதி, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு
3: சொல்லு. அடுத்து என்னடா வாய புலந்துட்டு இருக்க? வந்தவங்களுக்கு போய் காஃபி எடுத்துட்டு வாடா.
2: எது டாவா
3: அப்படின்னு நான் சொல்லீங்கன்னா அம்மா அம்மா சொல்லுவாங்க.
2: இதுக்குதான் மேரேஜ் ஏஜென்ட் வைக்கணுங்கிறது. இந்த வேலையெல்லாம் அவன் பாப்பான்ல, இப்ப என்ன பாதிக்குது?
3: என்ன பொம்மன் இப்படி பேசுறீங்க? அவங்களுக்கு எல்லாம் நம்ம நெருங்கின சொந்தம் தெரியுமா இல்ல தூரத்து சொந்தம் தெரியுமா? நாம தான் பந்தி நடக்கிற இடத்துல போய் நின்னு டேய் இந்த இலைக்கு சாம்பார் ஊத்து நம்ம சொல்ல, அவன் சாம்பார் வேணாங்க எனக்கு ரசம் வேணும்னு அவன் கேட்க, எப்ப சாம்பார் வேணாமா ரசம் கொண்டா நம்ம சொல்ல, அப்ப பக்கத்து இலக்கார எனக்கு கூட்டு பொருள் வேணும்னு அவன் கேட்க, எப்ப கூட்டு பொருள் கொண்டு வானு ஒரு குரல் கேட்டுட்டு இருக்கும் போதே இங்க பாயாசம் இன்னொரு குரல் கேட்கும், டக்குன்னு போய் பாயாச பக்கெட் எடுத்துட்டு வந்து நம்ம உங்களுக்கு போடணும் இல்ல? இப்படி வந்தவங்களை விழுந்து விழுந்து கவனிச்சாதான் விஸ்வநாதம் பொண்ணு கல்யாணத்துக்கு போகணும் இப்படி எல்லாம் கவனிச்சாங்கன்னு சொல்லி நம்ம குடும்பத்தை பெருமையா பேசுவாங்க. இதெல்லாம் இந்த கான்ட்ராக்டர் பசங்கிட்ட கிடைக்குமா? அறிவுன்றது வேணா
2: யாருக்கு?
3: கான்ட்ராக்டர் பசங்களுக்கு வா. அதனால இனிமே யாரும் வேணாம், எல்லா வேலையும் நாமளே முன்னாடி இருந்து விழுந்து விழுந்து செய்வோம்.
1: பொள்ளாச்சி, எந்த காலத்துல நீ இருக்க? இப்பெல்லாம் பொண்ணு மாப்பிள்ள ஒருத்தர் ஒருத்தர் நேரா பாத்துக்காம இன்டர்நெட் லெவல்ல மேரேஜ் போயிட்டு இருக்கு. நீ என்னன்னா நேரா போய் பத்திரிக்கை வெயி, வெத்தலை பாக்க வெயி, வெங்காயம் வெயின்னு சொல்லிட்டு இருக்க. வெட்டி பேச்சு பேசாம போப்பா.

0: எங்கிட்ட இல்லப்போ.
1: நினைச்சா
0: தலவெட்டியாம்பட்டிக்கே வந்து எங்ககிட்டே தகராறு பண்ணிட்டு தலையோட திரும்பி போயிடுவியா? டேய், நாங்க யார் தெரியுமா? அவன் தங்கச்சி நான் கட்டிருக்கேன், என் தங்கச்சி அவன் கட்டிருக்கா, நாங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்குவோம் புடிச்சுக்குவோம், என்ன வேணா
1: பண்ணுவோம். அதை நீ தெரியாது எனக்கு
0: பிஞ்சிடுமா?
1: ரத்தம்
2: அண்ணே, அண்ணே என்ன, நான் போகும்போது நல்லா தான் இருந்தீங்க.
1: ஒன்னு இல்லடா, ஒரு சின்ன பாயிட்டா.
2: என்ன மூக்குல ரத்தம்
1: வெளியூர்?

சீவக்கொக்கு ஒரு கெண்ட மீன கண்டு வெறதாடி சிரிச்சான். கொக்கு சீவக்கொக்கு ஒரு கெண்ட மீன கண்டு வெறதாடி சிரிச்சான்.

0: ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்திரா வானொலியில்.
1: மாமா மாமா உன் பொண்ண கொடு மாமா மேலும்

0: என்னடா
1: போது, நான் டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சதம் மறு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்ட் தானா? ஆனா வைபே இல்லாம எப்படின்னா?
0: வைப் தானே.
1: ரைட்டு.

0: நம்ம ஊர்ல ஒரு தியேட்டருக்குள்ள இருட்டுல தெரியாம காலமிச்சுக்க கால தனியா வெட்டி விட்டாங்க. அது ஊரா இது ஊரா? ஐயோ ஐயோ,
1: எஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா?
0: அட்ரஸ்ங்களா? ஒசாமா பின் லேடன், இந்து கூஸ்மலை, காபூல் நகர், ஆப்கானிஸ்தான், கேராப், முல்லா உமர்.
1: அவருடைய மாமனார்.
0: ஏங்க இவருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இவரே ஏன் தேடுறீங்க நீங்க?
1: அவருக்கு நிறைய முடி இருக்கு, எனக்கு நிறைய கடை இருக்கு.
0: நிறைய முடி நிறைய கடையா? என்ன சார், ஒண்ணுமே புரியலையே சார்.
1: நான் சிட்டில சலூன் ஷாப் வச்சிருக்கேன் சார். நேத்து வந்து இவர் ஷேவ் பண்ணிட்டு காசு கொடுக்காம இந்த அட்ரஸ் வந்து வாங்கிக்கணும்னு சொன்னார். அதனாலதான் அவர் தேடிட்டு.
0: எது, இவர் வந்து உங்க கடையில சேவை பண்ணாரா?
1: கட்டிங் அண்ட் ஷேவிங். யா
0: காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான் சார்.
1: எஸ்
0: இவர் எங்க இருக்காருன்னா, இப்படியே நேர போய் சோத்தாங்க பக்கம் திரும்பி, அப்புறம் நொட்டாங்க பக்கம் திரும்பினீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில் ஒண்ணு வரும். அந்த பிள்ளையார் கோயில ஒட்டி ஒரு கல்லு சந்துக்குள்ள மூணாவது வீட்டு வாசல்ல உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு பாரு, போய் பாத்து பேசிக்கங்க.
1: இவரு அதாவது ஒசாமா பின் லேடன் இங்க உட்காந்து பேப்பர் படிச்சிருக்காரு.
0: ஆமா
1: டேய்
0: டேயா?
1: ஆமாண்டா. அமெரிக்காக்காரனே இவனை ஆளக்கானு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான பிளைட்டையும் சேட்டலைட்டையும் விட்டு தேடிட்டு இருக்காங்க. இவரு இங்க பிள்ளையார் கோயில உட்காந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு. இத நான் நம்பணும். இன்னும் திமிர் இருக்கணும் உனக்கு.
0: எனக்கு
1: தெரியும், உனக்கு தெரியுமா தெரியாதான்றதான் என்னுடைய
0: கேள்வி. எனக்கு தெரியும், ஆனா உன்னை பாக்கும்போது வேற மாதிரி தெரிஞ்சு, அதனாலதான் சும்மா காத்துக்கு மாத்தி சொன்னேன்.
1: லூசு மாதிரி தெரிஞ்சா?
0: நான் எதுக்கு உங்களை லூசுக்கிறேன்?
1: அப்ப நீ தானே லூசு.
0: நான் எதுக்கு லூசு?
1: தெரிஞ்சுக்கிட்டே போய் சொன்னீங்கன்னா அப்ப நீ தானே லூசு. சொல்லு, நீ தானே லூசு.
0: இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. நான் லூசுதாங்க, நான் லூசுதான்.
1: லூசுனா இப்படி இருக்க கூடாது. எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்படி
0: பைத்தியமாவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாள் ஐயா. இந்த ஊர்ல எவன் எந்த ரூபத்துல வர்றா, எந்த ரூபத்துல
1: போறான்னு. இந்த அட்ரஸ் எங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா?
0: இதே வேலையாட்டம் அலையிறானா?

0: பிறந்தா கல்யாண சுந்தரத்துக்கு மகனா பிறக்கணும்டா. காதலிச்ச பொண்ணையே நிச்சயம் பண்ணி வச்சு தனி குடுத்தனம் போறதுக்கு பிளாட் வேற வாங்கி கொடுத்துருக்காரு பாரு.
1: ஆமா
2: போடா.
0: ஆ ஏண்டா நினைக்கிறதெல்லாம் நடக்குதேன்னு சலிப்பா இருக்குதா உனக்கு?
2: அதுலடா மனோ, கல்யாணத்தன்னைக்கு பொண்ணு மாப்பிள்ளைக்கு தான் கிஃப்ட் தருவாங்க, மாப்பிள்ளையே பொண்ணு கிஃப்ட் தந்தா
1: என்னடா சொல்ற?
2: ஆமாண்டா, சத்யாக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து கல்யாணத்தன்னைக்கு அஸ்தலா நினைச்சேன், ஆனா அவளுக்கு என்ன பிடிக்கும்னு இது வரைக்கும் தெரிஞ்சுக்கலையே.
0: கமலே விடு. எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க மூன் டிவில இருந்து வரோம். 2003 ஃபிகர்கள்ன்ற தலைப்புல ஒரு பேட்டி எடுக்க வந்திருக்கோம். அது விஷயமா சில கேள்விகள். உங்களுக்கு அஜித் பிடிக்குமா இல்ல விஜய் பிடிக்குமா?
3: இந்த வெயில்ல வந்து கேள்வி கேட்டா பைத்தியம் தான் பிடிக்கும்.
0: பின்ன இதுக்கா ஏசி ரூம் போட்டா அதெல்லாம் கேட்க முடியும்? எக்ஸ்கியூஸ் மீ.
4: எஸ்.
0: ஆஹா, சிங்கார சென்னை நீ ஏன் பேர் வச்சாங்கன்னு எனக்கு இப்பதாங்க புரியுது.
4: ஏ,
0: உங்கள மாதிரி பொண்ணுங்கள்லாம் இருக்காங்களே. செல்லம் ராஜாத்தி, கதவை
3: திறடிமா.
0: ஓ சாரி மேடம், நான் வீடு மாதிரி வந்துச்சேன்.
3: ஐயோ என்னங்க, விளையாடாதீங்க, உள்ள வாங்க.
0: ஓ நீதானா? எப்பவும் எண்ணெய் வச்ச தலையும் எடுத்து சோறுகின சேலையுமா எரிஞ்செரிஞ்சு விழுந்துகிட்டு இருப்ப? இன்னைக்கு என்ன போத்தீஸ்க்கு வழியில் நிக்க வச்ச பொம்மை மாதிரி சிரிச்சுகிட்டு இருக்கிற?
3: என்னங்க, நான் எதிர்பார்க்கிற மாதிரி நீங்க நடந்துக்கும் போது நான் எதுக்காக உங்க மேல எரிஞ்சு விழணும்?
0: என்ன எதிர்பார்ப்பு, என்ன நடக்கிறது, சஸ்பென்ஸ் வச்சு பேசுறீங்க.
3: நீங்க தான் சஸ்பென்ஸ் வைக்கிறீங்க.
0: என்ன,
3: டிவி ஸ்டேஷன்ல வேலைக்கு சென்றது ஏங்க என்கிட்ட சொல்லல?
0: டிவி? ஆமா வேலை பார்த்தேன்.
3: சும்மா நடிக்காதீங்க. பஸ் ஸ்டாப்ல நீங்க இன்டர்வியூ எடுத்ததை என் ஃப்ரெண்டு மேகலா போன் பண்ணி சொல்லிட்டா.
0: சொல்லிட்டாளா? அவ கையில செல்போன் வச்சிருக்கிறதே என்ன பத்தி ரன்னிங் கமெண்ட்ரி அடிக்கத்தான் போல இருக்கு.
3: என்னங்க, உங்களுக்கு வேலை கிடைச்சதை என் கிட்டதான் முதல்ல சொல்லிருக்கணும்.
0: சொல்லிருக்கணும்டா. இருந்தாலும் ரபி பெர்னாடு என்னோட திக் ஃப்ரெண்டு, கிளாஸ்மேட்டு. அவர் திடீர்னு என்ன பார்த்து இவ்வளவு பெரிய போஸ்டர் தூக்கி கொடுத்து நீ தான் பாத்துக்கணும்ட்டாரு. என்னால ஒன்னும் செய்ய முடியல. மொத மாச சம்பளக்க வர வாங்கி உன் கையில குடுத்துட்டு அப்புறமா ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலாம்னு நினைச்சேன். பொம்பளைக்கு எப்படிதான் தெரிஞ்சுக்கிறீங்க?
3: இப்ப நான் உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி தரேன்.
0: எனக்கு இன்பமா அதிர்ச்சியா இருக்கே? என்ன படுக்கையில பூ?
3: இன்னைக்கு தாங்க நமக்கு உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் நைட்.
0: சம்பளம் வந்த அப்புறம் பாத்துக்கலாமே, என்ன அவசரம்?
3: இல்லீங்க, நான் உங்களை பட்னி போட்டது போதும், உட்காருங்க.
0: இப்பயாவது என் அருமை உனக்கு புரிஞ்சுத? அப்படியே ஒரு 2.5 டன் ஏசியில ஒரு 1.5 மலை பூவை தொங்க விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும்.
3: அதுக்கு என்னங்க, உங்களுக்கு சம்பளம் வந்தவொடனே வாங்கிட்டா போச்சு.
0: ஆமாமா, 20,000 கிராஸ் ஆகுறாரு ரவி பெர்னாடு. ரொம்ப ஸ்டஃபியா இருக்குது, முதல்ல சாக்ஸ் அவுத்துறியா? இந்த நேரத்துல அவன் கரடி மாதிரி, நான் போய் பாக்குறேன்.
3: இருங்க, இனிமேல் இந்த வேலையெல்லாம் நான் தான் செய்வேன்.
0: அப்படியா, போ சீக்கிரம் வா. இதையெல்லாம் அனுபவிக்கிறதா வேண்டாமா ஆண்டவா?
3: உங்களுக்கு யார் வேணும்?
5: இது மொன வீடு தானே?
3: ஆமாங்க.
5: ஏதோ ஷூட்டிங் சொல்லிட்டு வீடியோ கேமரா வாடகைக்கு எடுத்துட்டு போயிருந்தாரு.
3: வாடகைக்கா? அவர் டிவி ஸ்டேஷன்ல எல்லாம் வேலை செய்யறாரு.
5: இந்த மூஞ்சிக்கெல்லாம் யாருமா டிவி ஸ்டேஷன்ல வேலை தருவா? நான் என் வாடகை வாங்கிட்டு போலான்னு வந்தேன்.
3: நாளை காலையில வந்து வாங்கிக்கங்க.
5: ஒழுங்கா வந்து வாடகை தர சொல்லுமா, இல்லனா நடக்கறதே வேற. மூஞ்ச பாரு, டிவி ஸ்டேஷன்ல வேலை பாக்குறாரு.
0: யாரா வாசல்ல?
3: கடங்கார.
0: வரத்தான் செய்வான். சம்பளம் வந்தவொடனே எல்லாருக்கும் பைசல் பண்ணிடலாம். அது மட்டும் இல்ல, இனிமே உனக்கு எல்லாமே டோர் டெலிவரி தான்.
3: அதேதான் நானும்
0: சொன்னேன். ஜிலேபி சாப்பிடுறா?
3: இருக்கட்டும்,
0: லாடோ.
3: அப்புறம் அப்புறம்
0: என்ன பத்தி வாங்கி வச்சிருக்க நீயே? தேனாம்பேட்டை முருகன் கோயில் பக்கத்துல ஒரு பத்தி விக்குது, அதை வாங்கி வச்சா சூப்பரா இருக்கும். இது சும்மா கனமா பேட்ட எஃபெக்ட்ல நாருது, என் மூடே போகுதுடா.
3: உங்க சம்பளம் வந்தவொடனே வாங்கிட்டா போது.
0: பாரு, எப்பவுமே நீ என்ன முறைச்சு முறைச்சு பாத்து, இப்ப நீ என்ன ஆசையா பாக்குற, அது கூட முறைக்கிற மாதிரி இருக்குது.
3: இப்ப என்ன பண்ணணும்ன்றீங்க?
0: ஒரு முத்தம் கூட
3: நெத்தில கொடுக்கட்டா?
0: நெத்தில இருந்து ஆரம்பிக்கிறியா? எனக்கு ஓகே. என்னடா செல்லம், மாங்க அடிக்கிற மாதிரியே குறி வைக்கிறியே.
3: குறிதான் வைக்கிறேன்.

கும்பும் மாடி தலையாட பொண்ணும் பையனோ விளையாட கூடி நிக்கிற ஊருசனோ கொண்டாட போகுதையா.

0: ஹலோ, நான் தான் கல்யாணசுந்தரம் பேசுறேன். அந்த பொண்ணு மேட்டர் என்னாச்சு? எனக்கு பிக்ஸ் பண்ண பொண்ணுக்கு பிக்ஸ் வந்து செத்து போயிட்டாளா? என்னையா சொல்றீங்க? அட பண்ணாடையலா, பார்த்தது ஒரே ஒரு பொண்ணு, அதுவும் போச்சா?
1: காஃபி
0: பாடா. என்ன நாலஞ்சு நாள் ஆளை காணா?
1: எனக்கு திடீர்னு
2: கல்யாணம் முடிஞ்சு போச்சு.
0: கல்யாணம் முடிஞ்சு போச்சா? ஆமா. உனக்கு என்னடா வயசு?
1: 14.
0: 14 கல்யாணம் முடிஞ்சு போச்சா? ஆமா. எத்தனை பொண்ணு பாத்தீங்க? இது எத்தனாவது பொண்ணு கட்டின நீ?
1: நான் ரொம்ப ரிஸ்க் எடுக்கலல்ல. ஒன்னே ஒன்னு பார்த்தேன், உடனே ஓகே ஆயிடுச்சு. பொண்ணு கும்முன்னு இருப்பானே, அதுக்கெல்லாம் ஒரு குடுப்புல வேணே.
0: ஆமாடா,
1: சில தர்த்தரம் பிடிச்சவனுக்கு அதெல்லாம் கிடைக்காது. மார்க்கெட்ல வேலை போகாம இருக்கிறதுக்கு நான் என்ன முத்திர கத்திரிக்கா?
0: வேலைக்கார முதற்கொண்டு நீ முத்திர கத்திரிக்கான்னு சாட வச்சுட்டு போறாயா? இதெல்லாம் எனக்கு வேணும்டா.

0: என்னப்பா என்ன விஷயம்?
1: எல்லாம் இதோ அண்ணனுடைய கல்யாண விஷயமா தான் அங்கிள்.
0: துறைக்கு கல்யாணத்துக்கு அதுக்குள்ள என்ன அவசரம்?
2: பாத்தியா தேங்காய் பூத்தால எனக்கு திமுற.
3: அங்கிள், எப்ப அங்கிள் கல்யாண சாப்பாடு போட போறீங்க?
0: 2 வருஷம் போட்டோம்டா கல்யாண சாப்பாடு போடுறேன்.
1: அங்கிள், கல்யாண பேச்சு பேசிட்டு இருக்கும்போது அண்ணனுக்கு 2 முடி நரைச்சு போச்சு. 2 வருஷம் கழிச்சு கல்யாண சோறு போட முடியாது. உங்க 2 பேரும் காரியம் பண்ணிட்டு காக்காக்கு தான் சோறு போட முடியும். அதனால இன்னைக்கே போறோம், அண்ணனுக்கு பொண்ணு பாக்குறோம், கல்யாணம் பேசி முடிக்கிறோம்.
0: செல்லத்துக்கு வெக்கத்தை பாத்தியா?
1: அத பாக்க முடியாம திரும்பி உட்காந்துட்டு என்னடா வித்த கட்டுற மாதிரி பாருப்பானா? ஐயோ என்ன ஒரு வெக்கம். ஐயோ
3: டபுள் டக்கர் நாரா என்ன ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு 2 பொண்ணு கட்டினா அண்ணன் தம்பிக்கு தான் கட்டி கொடுப்பான்னு அடம் பிடிக்கிறான்.
1: அங்கிள், பெரிய பொண்ணு அண்ணனுக்கும் சின்ன பொண்ணு நம்ம பவருக்கும் பேசி முடிச்சுட்டா உங்க ப்ராப்ளம் எங்க ப்ராப்ளம் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும்.
0: அப்படியா சொல்றேன்?
1: ஆமா அங்கிள், ஒண்ணு மட்டும் சொல்றேன், நல்லா கேட்டுங்க. குழால தண்ணி வரும்போது குடத்தை வைக்கிறதா புத்திசாலி தானோ? குடத்தை வச்சிருங்க சொல்லிட்டேன்.
0: ஏண்டா பேச்சு முடிச்சலாமா? என்னடா வெக்கப்படுறேன், ஏதாவது லவ் பண்ணி தொலைச்சிட்டே என்ன? சொல்லடா டாடி கிட்ட,
4: உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஓகேப்பா.
0: அப்படி சொல்ற என் சிங்கக்குட்டி, நாளைக்கே பொண்ணு வீட்டுக்கு போறோம். பெரிய பொண்ணு பெரியவனுக்கு,
1: சூப்பர்.
0: சின்ன பொண்ணு சின்னவனுக்கு. பேச்சு முடிச்சிடலாமா?
1: ஓகே,
5: ஃபேண்டாஸ்டிக். சபாஸ்,
0: வாடா செல்லமே,
5: நான்
0: பெத்த சிங்கமே, வாடா.
5: மாவுலஸ், சபாஸ்.
1: ஏய் சபாஸ், படிக்கட்டு முடிஞ்சு 10 நிமிஷம் ஆகுது, நார்மலா நடந்து வா.
5: டேய் கேக்கே வெண்ணா இந்திரா,
1: ஏய்
0: கண்ணாடி போச்சுடா, கண்ணு தெரிய மாட்டேங்குதுடா. ஏய் ஏய் இத கொண்டடா, ஏய் வேஸ்ட் பண்ணாம விட்டுடா.

0: காமாட்டிக்குச்சு.
1: என்னங்க மாமா, இவர் தான் எங்க வீட்டுக்காரரு.
2: அப்படியா?
3: வணக்கம்.
1: என்னங்க இவர் எங்க சொந்தக்காரரு, எனக்கு மாமா முறை வேணும்.
2: இவரை நான் பாத்துருக்கேன். எப்ப மாப்பிள்ள பாத்திருக்கீங்க?
3: என்ன இப்படி கேக்குறீங்க? நான் தானே மாப்பிள்ள. கல்யாண நேரத்துல ஸ்டோர் ரூமுக்கும் பந்தலுக்கும் சமய கட்டுக்கும் ஓடு ஓடுன்னு ஓடி வாழைப்பழ தோல் சறுக்கி கீழே வந்து நீங்க காலை உடச்சுக்கல.
2: கல்யாணத்துக்கே நான் வரலையே. எங்க ஆபீஸ் விஷயமா நான் வடநாடு பக்கம் டூர்ல போயிருந்தேன். இப்பதான் வந்தேன். வந்ததும் பாத்துட்டு போலான்னு வந்திருக்கேன்.
3: அப்ப உங்க காலை உடச்சுக்கிட்டது யாரு?
2: அது இவருடைய டியூப்ளிகேட்டர்.
3: இருந்தாலும் இருக்கும்.
2: இப்ப மாப்பிள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு?
3: வாண்டா தின்னுட்டு இருக்கேன்.
2: அதெல்லாம் மாப்பிள என்ன வேலையில இருக்கீங்கன்னு கேட்டேன். வேலை
1: மன்னாரன் கம்பெனியில மேனேஜரா இருக்காரு மாமா.
3: இவன் என் சிநேகிதன். அந்த கம்பெனில சேல்ஸ் மேனேஜரா இருக்கிறான்.
2: என்னது என்னது? மன்னாரன் கம்பெனிலயா?
3: ஏன் இருக்கப்படாதுங்களா
2: மாப்பிள? உங்க கம்பெனியில முக்கியமான வியாபாரம் எது? எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ், அதாவது ஏற்றுமதி இறக்குமதி. நல்லா இருக்குது. அந்த மன்னாரன் கம்பெனியில் நான் தானே மேனேஜரா இருக்கிறேன்.
4: நீங்க எந்த மன்னாரன் கம்பெனியை பத்தி சொல்றீங்க?
2: என்னப்பா இது, ஆச்சரியமா இருக்கு. மெட்ராஸ்ல இருக்கிறத ஒரு மன்னாரன் கம்பெனி தானே?
4: மெட்ராஸ்ல ஒரே ஒரு கம்பெனி தான்டா இருக்கா.
3: அதை பத்தி நமக்கு என்னடா? நம்ம கம்பெனி பத்தி சொல்லண்டா.
4: அங்க ராஜமன்னார் சார்.
2: சரி சரி, உங்க அட்ரஸ் கொடுங்க. நாளைக்கே உங்களை நான் அங்க வந்து பாக்குறேன்.
4: அட்ரஸ் சம்பத், அட்ரஸ் வேணுமாண்டா? எனக்கு அவசரமா ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கு, நான் போயிட்டு வர்றேன். வர்றேங்க.
1: மாமா காஃபி ஆறி போகுது, நீங்க சாப்பிடுங்க.
3: ஆறி போகுது, சாப்பிடுங்க. கொஞ்சம் பால் கொண்டாந்து ஊத்து.
4: ஓஹோ, கடைசியில என்னையும் இல்ல சந்திரன் நிறுத்திட்டா. நம்ம இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. மூச்சு.
2: மாலினி, உன் புருஷங்கிட்ட ஏதோ கோளாறு இருக்குது, அதை கவனிமா, நான் வர்றேன்.
1: சரி மாமா. சரி, இந்த பாருங்க, இப்பவே தந்தி கொடுத்து எங்க அப்பா வரவழைக்க போறேன்.
3: எதுக்கு எதுக்கு மாலினி?
1: எதுக்கா? நீங்க நிஜமா வேலையில இருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்க.
3: ஐயோ, நான் உண்மையை சொல்லிடுறேன், சத்தியமா நான் வேலையில இல்ல. நீ கூட்டத்தை கூட்டாத.
1: வேலையில இல்லையா? என்ன பார்த்து சொல்லுங்க, நிஜமா வேலையில இல்லையா?
3: உண்மையாதான் வேலையில இல்ல. இவ்வளவு நாளா உங்ககிட்ட பொய்ய சொல்லிட்டு வந்தேன். பொய்ய சொன்ன காரணம் என்ன? போஜனம் ஸ்டாப் ஆயிடுமேனு சொன்னேன். பாரு மாலினி, சொன்னேன் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டுதான் வேலைக்கு அலையிறேன், கிடைக்க மாட்டேங்கிற நான் என்ன செய்வேன்? இந்த பாரு, நான் பத்து நாள்ல வேலை தேடிட்டு வரல, ஒருவேளை காப்பியை நிறுத்த. 20 நாள்ல நான் வேலையை தேடிட்டு வரல, ஒருவேளை ஷோத்தையும் நிறுத்தி போடுவேன்.
1: ஒரு மாசத்துக்குள்ள வேலை தேடிட்டு வரலன்னா
3: வெளியில நிறுத்து. வெளியில நிறுத்து?
1: வெளியில என்ன, வீதியில நிறுத்திடுவேன்.
3: நீ செய்வே, நீ செய்வே.
1: ஆமா, உங்க ஃப்ரெண்டு கூட உங்க போல ஃப்ராடு போல இருக்கே, எங்க அவரு?
3: அவன் எங்க இங்க இருக்கிறான். அவன் பறந்து போய் 10 நிமிஷம் ஆச்சு. அவன் கொடுத்து வச்சவன் புறப்பட்டான், நான் போக முடியலையே.

0: எப்படி செஞ்ச?
1: ஒரு ஆம்பளை இப்படியா தூங்குறது?
0: பேச்சில ரூம்னா ஆயிரம் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக வந்து பொசுக்கு உரி விடுறதா?
1: அதுக்காக அரகுற டிரஸ் போட்டுக்கிட்டா தூங்குறது? வெக்கமா இல்ல? எருமை எருமை.
0: திறந்து பார்த்தது நீ, நான் வைக்க பண்ணும். நான் பரவாயில்ல, இந்த வேலையை நீ உள்ள போய் பண்ணிருந்தேன்னு வச்சுக்க. என்ன ஆயிருப்பு தெரியுமா?
1: என்ன ஆயிருக்கும்? போறேன் உள்ள.
0: போ போ, அம்மன கட்டியோட ஒருத்த குளிச்சுக்கிட்டு பாத்துக்கலாம்.
1: நீங்க எல்லாம் ஆம்பளைங்களா?
0: சரி, நீங்க இப்படி ஆம்பளை கேக்குறியா? இத நான் சும்மா விட மாட்டேன். இது என்னோட தன்மான பிரச்சனை. என்ன பண்ற?
1: சும்மா கத்தாத.
0: கத்தாம இதே மாதிரி நான் உன் வீட்டுக்கு வந்து நீ பொத்தி தூக்கும் போது நான் உருவி, நீ டவுசர் போட்டா என்ன ஆயிருக்கும்? அக்கிரகாரமே சேர்த்து கும்பி அடிச்சிருக்க மாட்டீங்க.
1: என்ன
0: என்ன என்ன, நினைச்சு பாக்க முடியுதா?
1: இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா இழுத்து வச்சு கட் பண்ணிடுவேன். அப்புறம் பேச நாக்கு இருக்காது.
0: நாக்கா? நான் என்னென்னமோ நினைச்சிட்டேன். அம்மா, ஆம்பளையா பிறக்க வேண்டிய பொண்ணு அக்கிரகாரத்துல பொம்பளையா பிறந்த உசுர வாங்குறீங்க. என்ன மன்னிச்சுக்க தாயி.
1: தெரியுதுல்ல,
0: வாய் வாசப்படி வரைக்கும் போயிட்டு வருது. எனக்கே இந்த கதினா உள்ள இருக்கவனுக்கு என்ன கதியோ? நான் வர்றேம்மா, அங்கேயும் போய் திறந்துடாத.
2: அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும், படி.
3: கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே.
2: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
3: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியமே.
2: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
3: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது. அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
2: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இது எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதே எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள, இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான

0: உங்களுக்கு அறிவோ அறிவு.
1: அடே, எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆலினார் அழகுராஜா அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. ஏதோ என் கஷ்டகாலம் இந்த வரப்பட்டிக்காட்டுல வந்து பழனி அப்ப சைக்கிள் வீலுக்கு பெண்ட் எடுக்கிற வீலா இது, வில்லு மாதிரி இருக்கு.
0: அண்ணே நீங்க பெரிய ஆளுண்ணே,
1: உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இதெல்லாம் நீ போய் சொல்லணும்டா. ஆம்பளைங்க கிட்ட சொல்லணுங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம ஊர் பொம்பளைங்க கிட்ட போய் சொல்லணும். அம்மா அக்கா தங்கச்சி அழகராஜ் என்ன ஒரு கெட்டிக்காரரு, அவரு ஒரு நல்லவரு, இப்படி எல்லாம் போய் சொல்லணும். டேய் நான் ஒரு சிற்பி மாதிரிடா, எப்படி செதுக்கிறேன் பாத்தியா. இந்த ஊர்ல உன்னை யாருமே கிட்ட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, என்ன கிட்ட வந்தா நீ கழிச்சு போடுவ. அப்படி இருந்து உன்னை ஏன் நான் சேர்த்து வச்சிருக்கேன், இதையெல்லாம் போய் சொல்ல வேண்டுதான். சொல்லுங்க. ஏண்டா பல்லு விளக்கலையா?
0: விளக்கிட்டே.
1: அதான் இப்படி நாருது, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு விளக்கினா இப்படித்தான்டா.

0: ஓடியா ஓடியா ஓடியா ஓடியா ஓடியா வரம்பா வா வா வா வா சொல்லலங்கிற பேருக்கு ஒரு நல்ல சீட்டு எடுத்து போடுறீ.
1: ஆமாப்பா பாத்து நல்ல சீட்டா எடுக்க சொல்லுப்பா. என்ன மறுபடியும் துபாய்க்கே போலாமா இல்ல இந்த ஊர்ல இருந்து ஒரு ஓரஞ்சாரமா உட்காந்து தொழில் பண்ணலாமா, மொத்தத்துல இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொலை. ஏன்னா எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்டே ஒரு ராகுகால வந்து வம்புழுத்துக்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த ஊர்ல இருந்தாலும் அந்த ராகுகாலத்தை சமாளிக்க முடியுமான்னு காட்டி சொல்லு.
0: உங்க பேர் ராசிக்கு பாரதி ராஜா வந்திருக்காரு.
1: என்னையாது கிளிச்சூச்சியம் பார்த்தா முருகன் வருவாரு, பிள்ளையாறு வருவாரு, பாதாள காளி வரும், பத்திரகாளி வரும், பாரதி ராசா வந்திருக்காரு.
0: சாமி படம்லாம் ஓல்டு, இது கம்ப்யூட்டர் காலம், அதான் நாங்களா மாறிக்கிட்டோம்.
1: அப்படின்னா நீ கம்ப்யூட்டர் கிளீல கொண்டாந்துருக்கா, இத வச்சு என்ன சொல்ல போற?
0: கலைஞர் படம் வந்தா அரசியலுக்கு போவேன்னு சொல்ல போறேன், அர்ஷத் மேத்தா படம் வந்தா ஜெயிலுக்கு போவேன்னு சொல்ல போறேன்.
1: சரி எனக்கு என்ன சொல்ல போற?
0: பாரதி ராஜா படைய ஒண்ணுக்கு உதவாத கல்லையே நடிக்க வச்சிருக்காரு, நீ பெரிய நடிகனாக
2: போறேன். கேட்க மாட்டாங்க.
1: என்ன மாதிரி துபாய்க்கு போனமா, ஒரு மூணு வருஷம் இருந்தமா, அங்க இருந்து இங்க வந்தமா, செண்ட அடிச்சமா, செட்டில் ஆனமா, நாலு குட்டிய பார்த்து கண்ணடிச்சமான இல்லாம இன்னும் உங்க அப்பா ஈசாக்கு மாதிரியே
3: தெரியுது.
1: அதுக்கெல்லாம் ஒரு யோக வேணும்டா மாப்பிள. அந்த ரோட அப்படியே உத்து பார்த்தோம்னா மூஞ்சி தெரியுதுடா மூஞ்சி. அப்படியே அங்கனக்குள்ளேயே சேவிங் பண்ணி தலைசீவி பவுடர் அடிச்சு விபூதி பூசி பொட்டு வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாதம் சோத்த ரோட்ல கொட்டி குழம்புகளை ஊத்தி குழச்சி அடிக்கலாம். அப்படி ஒரு ஊர் அது. இதெல்லாம் ஒரு ஊர்னு இங்க வந்து சைக்கிள்
4: என்ன
1: பொசுக்கு மரியாதை பேசிக்கிட்ட. ஏன்னா இங்க வந்து நாலு சாய் சந்தை பாக்கணுமே, இந்த மண்ணை மாத்தணுமே பிரயாசப்பட்டு வந்தோம்னா கேவலமா பேசிக்கிட்ட ராஸ்கல்
4: மரியாதை
1: இவ்வளவு கோபக்காரன் நம்மளுக்கு தெரியாம போச்ச.
4: என்ன
1: துபாய் கண்ட வருது? ஆஹா மேல வர வினைய வச்சிருக்கமே, இனிமேல் இங்க நிக்க கூடாதா சாமி?
5: சதாம் ஹுசேன் இல்லங்க.
1: சதாம் ஹுசேன் எவன் சொன்னா? எங்க ஆத்தாருக்கு பேர வைக்கல போப்பா.
5: தமிழ்நாட்டுக்குள்ள அந்த டிரெஸ் போடக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. நில்லு.
1: தெரியாத

ஸ்வரமில்லாமல் சங்கீதமா, குறை இல்லாமல் சந்தோஷமா, ஜோடி சேருங்கள் இளைஞர்களே, ஆடி பாடுங்கள் இளமையிலே, வாழ்க்கையெல்லாம் வசந்தமே.

தனியான பூவுக்கு இலையொன்னு துணையாச்சு ஏனென்று கொஞ்சம் யோசியே. முழுசாக நனைஞ்சாச்சு, குளிர் விட்டு போயாச்சு.

மாச்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்.

0: என்னது போட்டோ கேட்டாளா? என்கிட்ட கேபி சுந்தராம்பாள் போட்டோ இருக்கு, அதை டச் பண்ணி கொடுத்துடலாம். நீ ஒத்துக்க மாட்டேன். டி ஆர் ராஜகுமார் எப்படி
1: வள வளன்னு பேசிட்டு இருக்காத? இப்ப நான் என்ன பண்ணணும் அதை சொல்லு.
0: அது தெரிஞ்சா நான் ஏன்டா வள வளன்னு பேசுறேன்? ஏ பைக்கப்பா, கொஞ்சம் வண்டி நிறுத்து. உனக்கு இப்ப சோனா போட்டோ தானே வேணும்?
2: ஓகே ஓகே, நிமிஷம் வெயிட் செய்யண்டி.
0: ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய்
1: ஹாய் ஹாய். என்ன சார்
0: மொத்தம் இங்க எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க?
1: 30 பேர்.
0: ஒரு நாளைக்கு எவ்வளவு பிசினஸ் நடக்குது?
1: 30,000 சார்.
0: டோட்டல் பில்டிங் காஸ்ட் எவ்வளவு ஆகுது?
1: 2 crores.
0: டோட்டலா உங்க வேல்யூ என்ன?
1: 5 crores.
2: ஒரு நிமிஷம், எதுக்கு இதெல்லாம் கேக்குறேன்?
0: ஒண்ணும் இல்லைங்க, நான் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கணும்.
2: பாஸ்போர்ட் போட்டோ எடுக்க இதெல்லாம் கேக்குறேன்? நீயே
0: சும்மா ஒரு ஜெனரல் நாலேஜுக்காக கேட்டேன். நீங்க போய் ரெடி பண்ணுங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். போட்டோவுக்கு எங்க போறது?
3: என்ன வேணும் சார்?
0: ஒண்ணும் இல்லைங்க, ஒரு அழகான பொண்ணு போட்டோ இருக்கா.
3: ஏன் போட்டோ வேணுமா?
0: நீங்களே வந்தாலும் வேண்டாம். ஆஹா, இவா தான் நான் தேடி வந்த சோனா. எடுத்துட வேண்டிதான். Thank you sir.
2: ஹலோ, போட்டோ எடுக்கல?
0: சாரி, அத நான் AVM ஸ்டுடியோலயே எடுத்துக்கிறேன். பாத்தியா, ஊட்டி பேக்ட்ராப்ல ஒரு ஹில் ஸ்டேஷனே ஜுவல் ஸ்டேஷனா மாத்தி இருக்கா பாரு.
1: எப்பரா கிடைச்சது?
0: உள்ள போனேன், ஆளை பார்த்தேன், தோளை தொட்டேன், அவன் சுத்தனா, நான் சுட்டுட்டேன். இந்த பொண்ணை பார்த்தா சோனாங்கிற பேருக்கு ஏத்தா மாதிரி இருக்கு. இனிமே இவ தாண்டா உன் கனவு கண்ணி
4: சோனா.
0: அட பாவி, பேரை பார்த்தோடனே ஃப்ரெண்ட்ஷிப்பே டைவர்ஸ் பண்ணிட்டீங்களா?

உலகமே உன்னை எதிர்த்தாலும் எல்லா சூழ்நிலையும் நீ தோத்துட்ட தோத்துட்டேன்னு உன் முன்னாடி நின்று அலர்னாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் எவனாலும் எங்கேயும் எப்பவும்

0: ஃபைட் ஃபைட் நைட் மட்டும் போடு லைட்.
1: அட்டி உள்ள யாரு பா?

0: கண்டா நாய் அடிக்கிற நாய்
1: கண்டா நாயக்கான நாய கண்டா கள்ளக்கான ரெண்டு சேர்ந்தாப்புல அடிச்சது அடிச்சிட்டேன்.
0: உன்னையே நான் அடிக்கிறவங்க ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கிற, நீ நாய் அடிக்கிறியாண்டா பிசாசு தலையா கல்லு இருக்கடா. ஒரு வீடு கட்டுற அளவு கல்ல மடியில கட்டி வச்சிருக்கானே, திரும்பிடா. என்ன பின்ன கல்ல கண்டா இவனை காணும், இவனை கண்டா கல்ல காணும், ரெண்டுமே இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இவனை நான் இன்னைக்கு அடிக்காம விட மாட்டேன். அப்படி கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. அந்த கல்லை எப்படி கொடுங்க? நீங்க அடிக்க போறீங்களா?
1: ஆமாங்க.
0: அடிக்கண்ண, இத கொஞ்சம் பிடிக்கிறீங்களா? ஏன்னா இது நம்ம கடை லைட் மாதிரி இருக்கு,
2: உங்களுக்கு தான்டா.
0: என்ன
2: நேத்து 15 ரூபாய் என்கிட்ட வாங்கும் போது என்ன சொன்ன?
0: 10 லேன்னு சொன்னேன்.
2: எப்போ இதைத்தானடா சொல்லுவீங்க? பளிச்சுன்னு எரியன்னு
1: சொன்னல. எரியலீங்களா?
2: எரியலையாவா? ராத்திரி போற இருட்டுல உட்காந்தது எனக்கு தான்டா தெரியும்.
1: உண்மையிலே எரியலீங்களா?
2: இப்ப நான் தான்டா உன்னை எரிய போறேன்.
1: அண்ணே, அண்ணே, பாட்டி பத்து போறேன்.

0: தியேட்டர்ல கூட்டம் பார்த்து எவ்வளவு நாளாச்சு, கொஞ்சம் கூட்டம் குறைச்சாலும் இடிச்சுட்டு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்
1: கட்டிடுறாங்க. நோ பார்க்கிங் ஏரியா, வண்டி எடு.
0: தெரியுது வாத்தியார, முத சவாரி மீட்டர் 45 ரூபா காட்டுச்சு, 100 ரூபா கொடுத்தா நான் என்ன பண்ண முடியும்? அதான் பார்ட்டி போய் அது ஃப்ரெண்ட் அனுப்புறேன்னு சொல்லிச்சு, வந்த உடனே எடுத்துறேன்
2: வண்டியை. பெர்மிட் இருக்கா?
0: பெர்மிட் இல்ல.
2: போனது யாரு?
0: பஜாஜ்.
2: எல்லாம் முதல்ல சொல்லக்கூடாது ஐயா.
0: அதானே நீ கேக்குற.
2: சரி ஐயா, வந்த தீபாவளிக்கு பார்த்து போட்டு
0: யாரு? பஜாஜ் ஐயாவியா?
2: ஆமா,
0: அவர் கவாசாக்கி ஐயாவோட வெளியூர் போயிருக்காரு, வந்த உடனே வாங்கி தந்துடுறேன்.
2: மறக்காம சொல்றியா?
0: சரி. அடடா, பஜாஜ்ங்கிறது ஆட்டோ கம்பெனி பேரியா? அத போய் ஆட்டோ ஓனர்னு நினைக்கிறாங்களே. எக்ஸ்கியூஸ் மீ, தியேட்டர் கேண்டீனுக்கு போறேன்.
3: யா,
0: எனக்கு ஒரு டீ சொல்ல.
3: டாடா பேமணி கஸ்மாலம் டீ கேக்குற மூஞ்ச பாரு, உட்டனா அவள்தான்.
0: ஆஹா, மாடர்ன் ட்ரெஸ்ல ஒரு மங்காத்தாவா? வாடா, பைக் டைசா.
2: டேய் மச்சான், நீ எங்கடா? எங்க படம் பாக்குவா?
0: என்ன திருட்டு விசிடி அங்க ஓட்டுறாங்க?
2: ஏய்
0: தொழில்ரா, சவாரி ஏத்திட்டு வந்தடா, பேஜாரா போச்சுடா. நீ ஒன்னு பண்றியா, பார்ட்டி வந்து 45 ரூபா குடிச்சுனா அதை வாங்கி வச்சுக்கோ, எனக்கு டேங்க் ஃபுல் ஆகி போச்சு, ஃபாரின் போயிட்டு வந்துடுறேன்.
2: ஃபாரினா?
0: யூரின்ரா. இதுடா முத சவாரியே சவுகிராக்கியா வருதேடா.

0: நாட்டுல பல்லு குத்துறதுக்கு எவ்வளவு பெரிய குச்சி குடுத்துருக்கானுங்க.
1: ஆனா அது பல்லு குத்துற குச்சி இல்லீங்க, இந்த குச்சியில்தான் இங்க எல்லாரும் சாப்பிடுறாங்க.
0: இதுல சாப்பிட்டா குச்சி தொண்டைக்குள்ள போய் நின்னு இத கொண்டு போய் வையி, ஊர்ல போய் ஹை ஹை ஹை ஹைன்னு கோலாட்டம் போடலாம்.
1: கொண்டாங்க இப்படிய
0: எவ்வளவு நைஸா இருக்கு. ஆட்டை சுத்தம் பண்ணி வெறும் குடலை வெள்ளையாக்கி ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்காங்க. நைஸா இருக்கு, கொஞ்சம் சாப்பிடுறியா?
1: அது என்ன குடலு மாதிரியாவா இருக்குது? எனக்கு வேண்டாம், வேணா நீங்களே சாப்பிடுங்க.
0: சப்பா நாட்டு குடல் அப்படித்தாண்டி இருக்கு. இங்க ஆடுகளை பார்த்தியா, குள்ளமா இருக்காங்க. ஆடு மட்டும் ரொம்ப ஒசரமா இருக்குமா? சாப்பிடுறியே
1: கேரகம், எனக்கு என்ன அது புழு மாதிரி இருக்குது.
0: உனக்கு பிடிக்கலாம் விட்டு, புழு பூச்சின்னு சொல்லிட்டு இருக்காத, எந்திரிச்சு
1: போடி. நீங்க இங்க உட்காந்து சாப்பிடுங்க, நான் அண்டல்ல போறேன்.
2: புருஷன் பாம்பு கறி, கொண்டாட்டி என்ன தவளக்கறி தின்றாளா? என்ன முப்பாத்தா, உன் புருஷனுக்கு பாம்புன்னா ரொம்ப பிடிக்குமோ?
1: பாம்பா? அவர் ஆட்டு குடல் சொன்னாரு.
2: இப்ப அவன் சாப்பிடறது என்னன்னு நினைக்கிறேன், அசல் தண்ணி பாம்பு, வேக வச்சு உரிச்சு உப்பு தடவி கொடுத்துருக்கானுங்க. அவன் சாப்பிடுற வேகத்தை பார்த்தா ஏழு எட்டு பாம்பு உள்ள தள்ளிருப்பான் போல தெரியுது. சத்தங்கத்தம் போடாத, நீ அவங்கிட்ட போய் நீ சாப்பிடுறது ஆட்டுக்குடல் இல்ல பாம்பு குடல் சொன்ன, அவன் இங்கேயே வாந்தி எடுத்துருவான். வாந்தி எடுத்தா ஜப்பான்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமில்ல?
1: என்ன பண்ணுவாங்க?
2: ஒரு வாரம் ஜெயில தேடுவாங்க.
1: ஐயோ முருசாமி, பாம்பு கறி தின்ன விஷம் ஏறாத.
2: நியாயமா இவன் உடம்பு கேறக்கூடாது. ஜப்பான் பாம்பாச்சே சொல்ல முடியாது, அவன் விஷம் உடம்புல ஏறாம இருக்கணும்னா.
1: அதுக்கு நான் என்ன பண்ணுவானு முருசாமி?
2: தள்ளிப்படு.

0: பிரச்சனையை நம்ம ஈஸ்வரி மனுவா எழுதி கொண்டு வந்திருக்கா. ஆண்டவனை நம்பி நம்ம எல்லாரும் கையெழுத்து போடுவோம், எல்லாம் நல்லபடியா நடக்கணும். இந்த மாஈஸ்வரி நீ கையெழுத்து போடு. ஆர்மா நீயும் போடியா?
1: நாம எப்ப நான் போட்டுக்கலாம்? நீங்க வாங்க
0: வாங்கினே வந்து கையெழுத்து போடுங்க.
2: இப்படி எதுக்காச்சும் போட்டாதான் உண்டு.
3: பெரிய கையெழுத்து.
4: என்ன கையெழுத்து மலையறது?
1: பாட்டி பேரு
4: இங்கிலீஷ்
5: பிறர் தரவாராய். இப்போ
6: நாட்டுல
5: படிச்சுட்டு அறுவாளித்தனமா பேசுறவங்களோட படிக்காட்டியும் புத்திசாலித்தனமா செயல்படுறவங்க ஜெயிச்சிருக்காங்க. புத்திய கொஞ்சம் யூஸ் பண்ண, டிக்கெட்ட கரெக்ட் பண்ணிட்டேன். என்ன
7: நீ படிக்காத மேதையா?
5: படித்தால் மட்டும் போதுமான இங்க கேளு.

0: ஓடல காலும் ஓடல. ஒரு 2 hours பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துடும் சார்.
1: டேக் ஃபுல் டே லீவ்
0: சார். தேங்க் யூ சோ மச் சார்.
1: கோ
0: சார் தே சார் வரேன் சார்.
2: டேய் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார் எனக்கு ஒரு 2 hours பெர்மிஷன் கிடைக்குமா?
1: ஒய்
2: இல்லை எதிர் விட்டு ஆண்டி தேங்கப்பட்ட சொன்னாங்க திடீர்னு அப்புறம் வேணா நீ போப்பான்னு சொல்லிட்டாங்க. பட் கையும் ஓடல காலும் ஓடல. ஆண்டி ஞாபகமாகவே இருக்கு. பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா வாங்கி கொடுத்துட்டு
1: வந்துடுவேன். நோ நோ நோ ஒர்க் ஃபர்ஸ்ட் ஒர்க் ஃபர்ஸ்ட்
2: டெஸ்ட் டிரைவ் பண்ணலாமா?
1: கோ
2: தேங்க் யூ சீஃப்
1: பண்ணிக்க.

0: என்ன கந்தன் கருணை படத்துல வர முருகர் மாதிரி சிரிச்சுக்கினே போறா? மண்டே சார்,
1: சாரி சார்,
0: வாட்டுங்க ஒரே வார்த்தை கத்து வச்சு.
2: நான் உங்களதான் தேடிட்டு
1: இருந்தேன்.
2: வைஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன். பரவாயில்ல, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன்னு தான் சொன்னான். பட் காலில் இருந்து கையும்

0: இதை பாடுறா, நான் சொல்றேனேன்னு தப்பா நினைக்காத. கேரளா வரைக்கும் வந்தோம், உன்னால ஜனனியை பார்க்க முடியல. அவ உனக்கு இல்லடா, தேடுறது கிடைக்கலனா இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட கத்துக்கோ. வா ஊருக்கு போலாம், வா.
1: சரி போலாம், ஆனா ஜனனி கண்டிப்பா என்ன தெளி வரும்.
2: ஹலோ அமுதா, நான் மேகலா பேசுறேன்.
3: ஹாய், எப்படி இருக்க?
2: நான் நல்லா இருக்கேன், கேரளால இருந்து பேசுறேன்.
3: கேரளால இருந்தா?
2: ஆமா, உன் ஹஸ்பண்ட கூட இங்க பார்த்தேனே.
3: ஆமாமா, அவரு ஏகே ஆண்டனி கிட்ட செக்ரட்டரியா ஜாயின் பண்ண போறாரு.
2: என்னடி உளற்ற, அந்த வேலைக்கு இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சு நான் எனக்கும் செலக்ட் ஆயிட்டேன். வேலையில ஜாயின் பண்றதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன்.
4: உன் ஹஸ்பண்ட் உன்கிட்ட நல்லா போய் சொல்லிட்டு இங்க ஊர் சுத்திட்டு இருக்காரு. பாத்துடி.
3: ரொம்ப தேங்க்ஸ் டி. அவர் வரட்டும், நான் பாத்துக்கிறேன்.
0: செல்லாம், ராஜாஜி, அமுதா எங்க இருக்கடி? ஹேய், கேரளாவில இருந்து இன்டர்வியூ போயிட்டு அசந்து போய் வந்து நிக்கிறேன் நானு. என்ன வாசல்ல வந்து வரவேற்காம கிச்சன்ல என்ன பண்ணிட்டு இருக்க நீ?
3: அல்வா கிண்டிட்டு இருந்தேன்.
0: ஓ,
3: அதோட வந்து ரிசீவ் பண்றதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. என்னங்க, கேரளா சீஃப் மினிஸ்டர் ஏ கே ஆண்டனியே உங்க கூட இருந்தாரு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குங்க.
0: கூட இருந்தா பரவாயில்லையே, வெரி சிம்பிள் மேன். யூனோ, நேந்திரம் பழம் சாப்பிடுங்கிறாரு, கதகளிக்கு போலாமான்றாரு, எண்ணெய் மசாஜ் பண்ணிக்கொன்றாரு, மோகன்லால மீட் பண்ணலான்றாரு, படகு சவாரிக்கு கூட அவரே வர்றாருன்னா பாத்துக்கோ, ஏன் ஒரே அன்பு தொல்லையா போச்சு பாவம்.
3: அப்போ வேலை கன்ஃபர்ம்ன்றீங்க?
0: கன்ஃபர்ம்டு தான், ஆனா கேரளா மாதிரி ஒரு சின்ன ஸ்டேட்டுக்குள்ள உங்களை மாதிரி அறிவாளியை நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண விரும்பல. நீங்க டெல்லி போய் ஜனாதிபதி அப்துல் கலாம் கிட்ட செக்ரட்டரியா சேர்ந்துட்டா நல்லா இருக்குங்கிறாரு.
3: அப்போ டெல்லி போகணும்.
0: போகணும், ஆனா ஒரு 20,000 வரைக்கும் செலவாகும்.
3: அதனால என்னங்க, வேலை கிடைச்சா டெல்லியிலே போய் செட்டில் ஆயிடலாம்.
0: ஆமாமா, பட்டாணியும் சப்பாத்தி குருமாவும் சாப்பிடலாம். பாங்கரா டான்ஸ் ஆடிக்கிட்டே.
3: என்னங்க, கொஞ்சம் கண்ணை மூடுங்க.
0: எதுக்கு?
3: கண்ணை மூடி ஆ காட்டுங்க.
0: ஓ, அதுவா கூக்க போயா?
3: குடுக்கறதுக்கு தானே அடுப்புல வச்சிருக்கேன். இந்த வாய் தானே என் நகையெல்லாம் ஆ போட்டுச்சு. இப்ப நல்லா ஓ போடுங்க. நானும் பொறுத்து பொறுத்து பாத்துட்டேன், நீங்க திருந்துற மாதிரியே தெரியல.

0: நடு ராத்திரியில ஊரே தூங்கிட்டு இருக்கு, நீ எதுக்குடா இங்க வந்த?
1: என் சந்தேகத்தை தீர்த்து வைங்கண்ணா.
0: ஏன்டா சந்தேகத்தை தீர்க்க? நான் என்ன நக்கீர்னா? ஊருக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாம் நீ தீர்த்து கூடாதா?
1: ஊருக்குள்ள எல்லாரும் முட்டா பிள்ளை இருக்காங்கண்ணா, நீ தானே புத்திசாலி.
0: சரி கேட்டு தோலடா.
1: அண்ணா மாம்பழத்துக்கு கொட்டை இருக்கு, பலாப்பழத்துக்கு கொட்டை இருக்கு, வெப்பம் பழத்துக்கு கொட்டை இருக்கு, புளியம்பழத்துக்கு கொட்டை இருக்கு, இந்த ஞான பழத்துக்கு கொட்டை இருக்கா
0: இல்லையாண்ணா
1: சொல்லுங்கண்ணா.
0: உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண? நடு ராத்திரியில எழுப்பி ஞான பழத்துக்கு கொட்டை இருக்கான்னு கேக்குறியே, என்ன பார்த்தா இந்த மாதிரி கேள்விதான் கேக்குன்னு உனக்கு தோணுமா? டேய், அத கையில வாங்கின புள்ளையா இருக்கே, அந்த பழத்துல கொட்டை இருக்கா இல்லையான்னு சந்தேகம் இல்ல. உனக்கு ஏண்டா வந்தது? ஞான பழத்துல கொட்டை இருந்தா என்ன இல்லன்னா என்ன? வாங்கி சப்பிட்டு போக வேண்டியதானே. எந்திரிச்சு போ.

0: அப்பனே ஆண்டவா, வண்டி எப்சி போயிட்டு வந்திருக்குது. நல்லபடியா ஒரு சவாரி வரணுமப்பா முருகா ஞான பண்டிதா. வாடா மின்னலே. கண்ணம்பேட்டை போற மாதிரி இருந்துட்டு உனக்கு தேனம்பேட்டை போகணுமா? ஆட்டோலாம் வராது, எனக்கு கொஞ்ச நேரத்துல காத்து அடிக்கும், அதுலயே
1: ஆட்டோமேட்டிக்கா போயிடுச்சு.
0: மீட்டரா? தூசி துரும்புக்கு நான் மீட்டர் போடுறது இல்ல, சவாரி வரும் அதுலயே நீ தொத்திக்கோ.
1: ஹலோ, என் சன்ஸ் கூட வராங்க, அவங்க ஸ்கூல்ல கொண்டு போய் விடணும்.
0: பின்ன மாதிரி இருந்துகிட்டு உனக்கு சன்ஸா? பெரிய பிஜிபி சன்ஸ், பிஆர்ஆர் சன்ஸ். தூசி ஏத்தும் போது அந்த துரும்புகளை ஏத்த மாட்டேனா? கூப்பிடு கூப்பிடு, அதுங்களையும் கூப்பிடு. இவன் சின்னவனா? காட்டு யானைங்களுக்கெல்லாம் கான்வென்ட் ட்ரெஸ் போட்டு அனுப்பிச்சு வைக்கிறேன் ஐயா. ஐயோ, ஆட்டோல ஏறாதீங்க, அது வெறும் தகரம் தான். டேய் டேய் டேய், சொன்னா கேளுடா, சரக்கு கப்பல்ல ஏத்துறதே எல்லாம் ஆட்டோல ஏத்த என்னால முடியாது. ஒரு ஆட்டோக்குள்ள ரெண்டு டேங்கர் லாரியே ஏத்துறீங்களா? புதையவே நம்பர் மறைவேடா. ரெண்டு பேருன்னு சொல்லிட்டு ரெண்டு ஊரை ஏத்திட்டானே.
2: அடிப்பாங்க.

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்பிள்ள அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: என்ன கர்மத்தை போட்டு தேடுறாங்க? தேங்க்ஸா? எதுக்கு பேசாம போறதுக்கா?
1: தேங்க்ஸ்.
0: இந்த தேங்க்ஸ் எதுக்கு? இன்னும் கிளம்பலங்க இருக்கா?
1: தேங்க்ஸ்.
0: ஏப்பா எனக்கு எதுக்குமா அவ்வளவு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க?
1: இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன், யார்ட்டும் சொல்ல
0: மாட்டேன். சொல்ல
1: மாட்டேன்.
0: உன் கை மேல சத்தியமா? என்ன கைய காணா? ஆமா, இது யார் கை?
1: உன் கை.
0: குசும்பு எப்பயுமே குசும்பு.
1: சரி, இந்த கை யாருக்கு?
0: அதான் கரெக்ட்.
1: நான் அந்த மகாலட்சுமியை மனசார விரும்புறேன். அவ என் டாக்ஸியை மூட்டு கொடுக்கறதுக்காக போராடுறா. நான் அவளுக்கே தெரியாம மெட்ராஸுக்கு போய் டாக்ஸியை வித்துட்டு அவளுடைய கடன் அடைச்சிட்டு நானே அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்.
0: அட விடுப்பா, மனுஷனுக்கு கஷ்ட நஷ்டம் வரலாம் ஜகஜம். இத போய் பெருசா நினைச்சு பீல் பண்ணிக்கிட்டு அப்ப என்னமோ முக்கியமான விஷயம் சொல்ல போறீங்க. சத்தியம் வாங்கினே, அது என்ன?
1: எனக்குள்ள மனசு, மனசுக்கு வெளியே கண்ணு, கண்ணுக்கு வெளியே பொண்ணு, பொண்ணுக்குள்ள மனசு, மனசுக்குள்ள நான். புரியுதா? இதையாட்டி சொல்ல மாட்டேன்.
0: சொல்ல மாட்டேன். இத என்னால மட்டுமல்ல, இந்த நாட்டுல இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது.
1: இதே மாதிரி வேற ஒண்ணு சொல்லட்டுமா?
0: அம்மாடி.

0: விட்டதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்று தெரியாது. உள்ளத்தில் இருப்பது
1: என்ன
0: வருது?
1: நேத்து வர சொல்லி சொல்லி விட்டான்ல, ஏன் வரல?
0: சொல்லி விட்டியா? சொல்லி விட்டுருந்தா என்னன்னா என்ன வந்து நின்றுப்பா?
1: என்னவா வந்து நிப்ப?
0: எல்லுன்னா என்னையா வந்து நின்றுப்பேன்?
1: ஏ நீ செவிடா.
0: ஐயோ,
1: பின்ன காது கேட்காட்டிருந்தா எள்ளுன்னா என்னையா வந்து நிப்பாங்க? நான் எள்ளுன்னா என்னையா வந்து நிப்பேன்? நான் என்னன்னா நீ என்ன வந்து
0: நிப்ப? இல்லப்பா, சுறுசுறுப்பா ஓடி வந்திருப்பேன்னு சொல்ல வந்தேன்.
1: இது சுறுசுறுப்பு இல்லப்பா, சொல் பேச்சு கேளாமை, அயோக்கியத்தனம், மொள்ள மாறித்தனம்,
0: இல்ல ராசா
1: மண்ட கர்வம்,
0: சத்தியமா கிடையாது.
1: பின்ன நான் ஒண்ணு சொன்னா நீ வேற ஒண்ணு செய்ற.
0: நீதான்
1: கைய காலான்னு நினைப்பியே
0: ஆரம்பிச்சுட்டானே.

0: சாரி, தெரியாம
1: என்ன இடிஞ்சு
2: பிடிக்கிறீங்க?
1: யாரு யாரு அடிச்சா?
2: அங்க போறானே அவன் பொண்டாட்டி இடிச்சிட்டான். இடிச்சது மட்டுமல்ல, சிக்னல் குடுத்துட்டு போறான். இந்த கல்யாணம் முடி வரைக்கும் நான் அவனை ஃபாலோ பண்ண விடமாட்டேன்.
0: நம்ம மாப்பிள்ள தோல்னா வரணுமா?
3: நீ கல்யாணத்துக்கு வந்தது அசோக் தெரியுமா?
0: ஓ தெரியுமே.
3: ஓ அப்படின்னா எனக்கு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா?
0: ஆ சொல்லுங்க.
3: நான் ஆஷா கழுத்துல மூணு முடிச்சு போடுறது வரைக்கும் யாருக்கண்ணுக்கும் தெரியாம எங்கேயாவது ஒளிஞ்சிக்க முடியுமா?
0: ஓ ஆஷா என்ன பார்த்தா எப்படியும் கன்ஃபியூஸ் ஆயிடுவா எனக்கு புரியுது. பட் எப்படி அவளை பார்க்காம அவாய்ட் பண்றதுன்னு தான் எனக்கு தெரியல.
3: பாவா, என் வாழ்க்கையில விளக்கேத்தி வை. அவ வர டைம் ஆச்சு. வில் யூ ப்ளீஸ்?
0: சரி, ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட்.
2: வணக்கம் மாப்ள.
0: ஓகே ஓகே, வணக்கம் மாப்ள. நல்ல சூப்பரா மேட்சா இருக்கார்.
4: அதனால தான் செலக்ட் பண்ணேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ஏதோ அவரேஜா போயிட்டு இருக்கீங்க.
4: உங்க வைஃப கூட்டிட்டு வரலையா?
0: வைஃபா?
5: ஏய் பிரியா, பூபதி கல்யாணம் ஆகலன்ற விஷயத்தை இப்பவாது ஆஷா கிட்ட சொல்லிடலாமா?
4: சும்மா ரெடி, மாட்டிட்டு முழிக்கட்டும்.
0: ஓ அந்த வைஃப், வந்திருப்பாங்க வந்திருப்பாங்க. இங்கதான் எங்கேயோ. ஆ
4: அவங்களா? அத்தை என்னமா இங்க வாங்க.
2: பாரு.
4: என்னடா

0: ஆகா ரொம்ப அழகா இருக்கமா, உன்ன மாதிரியே இல்ல. ஏய் வந்து சீன் சொல்லுப்பா.
1: ஒரு கோழி ஓடி வந்து வைக்கப்படுற மேல உட்காந்துக்கும், நீங்க ஹை ஸ்பீட்ல ஓடி போய் அதை பிடிக்கிறீங்க.
2: இதே சிந்தனை போன படத்துல எடுத்தீங்க.
0: எல்லா படத்துலயும் அதான் வரும். போன படத்துல நீ தானே ஹீரோயின், நான் தானே ஹீரோ டைரக்டர். எனக்கு கோழி சென்டிமெண்ட் ரொம்ப முக்கியம், அது என்னோட எல்லா படத்திலயும் வரும்.
2: அப்ப அதே கோழியா?
0: அதே கோழி எப்படிமா வரும்? அது கோழி, இது அது போட்ட குஞ்சு. கம் ஆன் ரெடி டேக்.
3: உள்ள பொண் தமிழ் சொல்றது விட்டு ஏன் ஹிந்தில சொல்றீங்க?
1: உள்ள பாப்பா.
3: ஆமா, உங்க படத்துல யாரு ஹீரோயின்?
1: உள்ள போயா.
0: என்னமா ரெடியா?
2: ரெடி சார்.
0: ஷாட் கேமரா. சாதாரண காலமா அது. 75 லட்சம் கொடுத்து இன்சூர் பண்ணி வச்சிருக்கேன். கேர்ஃபுல்லா இருக்க வேணாம். நீ ரம்பாதான் அது? ரம்பாதான் நான் என்ன ஸ்ரீதேவி நான் சொன்னேன்.
3: என்ன

ஏண்டா, லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போயிட்டா? அந்த பொண்ணை வெறுப்பேத்தாம அவளுக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கடா. அவ பேரண்ட்ஸுக்காக ப்ரே பண்ணுங்க. ஏ, அவ புருஷனுக்கும் புள்ளுகட்டிகளுக்கும் சேர்த்தே ப்ரே பண்ணுங்கடா. ப்ரே பண்ணுங்க.

0: என்ன அந்த தவுள்கார ரொம்ப துள்ளுறா, அந்த தவுள் நாம நீ ஆட முடியாதா?
1: அட நீங்க ஒண்ணு ஒரு தகர டப்பாவை தட்டினா கூட தான் நான் ஆடுவேன். அந்த தவுள் என்னத்துக்கு? உங்க நாதஸ்வரம் தான் எனக்கு வேணும்.
0: ஒரு சின்னஞ்சிருச்சுங்க அப்படி இப்படி இருக்கும் கண்டுக்க ஒதுக்கிற முடியாதானே, வைக்க போடல கொடுத்த நாய் மாதிரி.
1: அவன் சொல்றா அடிக்கடி வித்துவான் வித்துவான்னு, அப்படி என்னத்த வித்தானோ தட்டுவான்.
0: நம்ம செத்தார் பாய் புரட்டா கட்டையில கொடுத்த இவ்வளவு மாவு வச்சுக்கிட்டு இப்படி அடிக்கிறா இப்படி அடிக்கிறா இப்படி அடிக்கிறா, அதனால அவன் வித்தோட ஏற்படுவான்.
1: அவன் அப்படித்தாங்க கத்துவான்.
0: சரியான மாவு பையன்.
1: மாவு பையலங்க மாங்கா மரையன். நம்ம ரெண்டு பேரையும் அண்ணன் தங்கச்சிக்கு நினைச்சு ஏமாந்துகிட்டு இருக்கான்.
0: ஒரு நாளைக்கு நாதஸ்வரத்தை எடுத்து நடுவு மண்டையில நச்சு அடிச்சு விட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுறேன்.
1: அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க, உங்க முகத்துல ஆசிட்டா ஊத்திடுவான். சரியான வெறி வருத்த பையன்.
0: ஆமா செஞ்சாலும் செய்வான். அடி ஏண்டி ஆசி தூத்துற மூஞ்சி அடியுது, ஏற்கனவே 7-8 தடவை ஊத்துன மாதிரி இருக்கு. இந்த மூஞ்சில இன்னும் நான் 8 நிலைப்படி ஆசிட்டு ஊத்துறது? ஆசிட்டு உண்டான மரியாதையை கெடுத்துட்டேடி. ஏண்டி தகர டப்பாவில பெயிண்ட் அடிச்சு அதை இவர் தட்டினா நீங்க அப்படியே தில்லான ஆடிடுவீங்களா? என்னடே நாதஸ்வரத்தை எடுத்து நச்சுன்னு நடுமண்டையில அடிச்சிருவியா? ஏய் என்ன பத்தி உனக்கு தெரியுமல்ல, வாயில குழாய வச்சு ஊதுற உனக்கே இப்படி இருந்தா ரெண்டு கையிலையும் தவுல் அடிக்கிற எனக்கு எப்படி இருக்கும்? என்னடா
2: அண்ணே,
0: என்ன
1: எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க.
0: ஊருக்குள்ளே இருக்காதீங்க, எங்காவது ஓடி போயிருங்க.

கணவன் கீர்த்த கோட்டை கடந்து அறியாள் அடியேன் மனைவி.

0: தனியா போய் கேட்டா அது தகராறு, தண்ணியோட போய் கேட்டா அது வரலாறு. வரலாறு நான் இடம்
1: பிடிக்கிறேன்.
0: அசிங்கப்படுத்தாத
2: போறது.
0: நம்ம என்னைக்கு உட்காந்தோம்?
3: சீட்டு தான் இருக்குது, உட்கார வேண்டியதாயா? அம்மா,
0: முழங்கால் சத்தம் தான் உட்காருவா? தெரியுதா தெரியுதா? நாங்க எல்லாம் கருஞ்சிருத்த எப்பயுமே கன் மாதிரி நிப்போம். எப்படி நிப்போம்?
3: கன் மாதிரி நிப்போம்.
0: எங்க போயிட்டு வர்ற?
3: மொட்டவோட பழனி மலைக்கு போயிட்டு
0: போட்டியா? இல்லையா?
3: போடலீங்க.
0: அப்ப இது என்ன?
3: போட்ட போட்ட போட.
0: எப்படி உழங்க? கோயிலுக்கு போனமா ஊருக்கு புறப்பட்டமான்னு இருக்கணும்.
2: என்ன பஸ்ல கம்பிய பிடிக்க மாட்டாரோ?
1: இந்த பஸ்ல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல எந்த பஸ்ல ஏறினா கூட கம்பிய பிடிக்க மாட்டாரு. இவ்வளவு ஏன் அரபாள் ஆறுல ஏறினா கூட ஆணி அடிச்ச மாதிரி நடுவுல நின்று எதை பிடிக்காம வருவாரு எங்க அண்ணன்?
2: ஓஹோ, அப்படியா? இப்ப பாரு.
0: ஒண்ணு ஆகலையோ? என்னையா வண்டி ஓட்டுற? சொல்லிட்டு பிரேக் போறதுல இப்ப யாருக்கு நட்டம்? உன் கண்ணாடி தான் உடஞ்சு போச்சு. வண்டி ஓட்டுறானா? வண்டி அவன் யாரா உள்ள கை தட்டினவன்? நான் என்ன சர்க்கஸ் காட்டினேன்?

0: கப்பல்ல வேலை 10,000 ரூபாய் சம்பளம்னு சொல்றானே, ஒரு வருஷம் இந்த வீட்டுல வேலை பார்த்தாலும் 5,000 ரூபாய் தான் கிடைக்கும். 10,000 ரூபாய் சம்பளம் ஆச்சே, அடியோ ஒரே வருஷத்துல வீடு வாங்கிடலாம், அடுத்த வருஷத்துல கார் வாங்கிடலாம், அதுக்கு அடுத்த வருஷத்துல கடனுக்கு இருக்கிற எவனாவது நிலத்தை வாங்கிடலாம். 10,000 ரூபாய் சம்பளம், கப்பல்ல வேலை, ஐயோ நாடு பூரா சுத்தி பாக்கலாம், உலகமெல்லாம் சுத்தி பாக்கலாம், விதவிதமா சாப்பிடலாம், விதவிதமா டிரெஸ் போடலாம், இன்னொரு கப்பல்கார பொண்ணை பார்த்து செட்டப் பண்ணி வாழ்க்கையில செட்டில் ஆகிடலாம்.
1: டே மடையா,
0: டேயா, இந்த 500 ரூபாய் சம்பளத்துக்கு டே 1,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கெட்ட வார்த்தையில் கூப்பிடுவீங்களா? டேனு கூப்பிடுறதுக்கு நீங்க என்ன சம்பளம் 10,000 ரூபாயா கொடுக்குறீங்க?
1: அந்த 10,000 எவ்வளவு சைஃபர் இருக்குன்னு உனக்கு தெரியுமா?
0: அது தெரியாமலே அதை எத்தனை பேர் வாங்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? வேலைக்கு தான் சார் சம்பளம், சைபருக்கு இல்ல, அடுப்பு மேல நிக்கிறோம், புகையில கறுக்கிறோம், அதுக்கு டிரெஸ் ஆயுது, நெல்லன்ற சாக்கு மாதிரி தேச்சு கொடுத்துருக்கீங்க, இத போட்டுட்டு வெளியில தெரிஞ்சு போக முடியுதா? நடிக்கிறவன் பூரா பின்னால வர்றான், நல்ல பேண்ட் மாஸ்டர் மாதிரி ட்ரம்பட்டுக்கு பதிலா வாயில ஊதாங்குடல கொடுத்து ஊத சொல்லிருக்கீங்க, வேலையாது, எனக்கு இது வேலை பிடிக்கல, என்ன வேலை விட்டு எடுத்துக்க.
2: முத்தையா,
0: 10 வருஷமா 50 ரூபாய்க்கு வேலைக்கு சேர்ந்து இந்த வீட்டுல இப்பதான் நான் 500 ரூபாய்க்கு வந்திருக்கேன், இனிமே நான் 1,000 ரூபாய் வாங்கணும்னா 50 வருஷம் இன்னும் இந்த வீட்டுல வேலை செய்யணும். ஹோட்டல்ல வேலை செய்யறானே தம்மா துண்டு பைய, அவன் தின டிப்ஸ் வாங்கி மாசம் 2,000 ரூபாய் வீட்டுக்கு அனுப்புறாமா?
1: என்னடா ஆச்சு உனக்கு இன்னைக்கு?
0: என்னமோ ஆச்சு, ஏதோ ஆச்சு, எப்படியா போச்சு? என்ன வேலையை விட்டு நிப்பாட்டுங்க சார்.
1: இனிமே இந்த வீட்டு பக்கம் நீ திரும்பி வரமாட்டேன்,
0: இந்த வீட்டு செவத்து பக்கம் கூட வரமாட்டேன், வேணும்னா என்ன தேடிட்டு நீங்க வாங்க.
1: அப்ப மறுபடியும் வந்தீங்கன்னா
0: செருப்பால அடிங்க. மறுபடியும்
3: வெளியே போலாம்.
0: 10 நிமிஷம் வாயை கொடுத்து 10 வருஷம் பேக்கல் போயிட்டேன்.

0: அடிச்சிருக்கியா? எப்பமா?
1: நல்லா திங்க் பண்ணி பாருங்க, நாமத்து வரோம்.
0: இந்த அளவுல அடிவாரத்துல வச்சு ஒரு 10 பேர் சேர்ந்து கும்மி எடுத்தீங்களா? அந்த குறிப்பா
1: இல்லீங்க
0: இல்லையா? இந்த குன்னக்குடி குப்பத்தொட்டியில வச்சு குழந்தை எடுத்தீங்களா? அந்த குறிப்பா
1: இல்லீங்க ஏட்டையா?
0: என்னடா இதுவும் இல்லைங்கிற? ஒரு இடம் ரெண்டு இடமா இருந்தா நான் ஒருக்கும் 1000 இடத்துல வாங்கி தொலைஞ்சிருக்கானு எந்த குறிப்பா இருக்கும்? இந்த மூத்திர சத்துக்குல வச்சு ஒரு 11 பேர் அடிச்சுக்கல, அந்த குறிப்பு
1: தானே?
0: நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சு அந்த உடம்புல. அப்படி ஒரு அடிடாது.
1: அது புடுங்க ஐயா, அவ்வளவு அடியும் வாங்கிட்டு நீங்க இப்படி உசுரோட நடமறீங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம்.
0: அதனாலதானடா எல்லாரும் என்ன ரொம்ப நல்லவேன்னு சொல்றீங்க. ஆமா, நீ எப்படியா இருக்க?
1: எங்க ஏட்டையா, நான் அப்படியேதான் இருக்கேன்.
0: சரி,
1: ஆனா என்னோட சேர்ந்து உங்களை அடிச்சானுங்களே அந்த கத்தி கந்த பான் ரவி பரு முருக, அவங்க அத்தனை பேரும் திடீர் பெரிய ரவுடி
0: ஆயிட்டானுங்க. எப்படி ரவுடி ஆனானுங்க? எப்படி ஆனானுங்க? 50 பேர் என்ன தூக்கி போட்டு அடி அடினு அடிச்சதுக்கு அப்புறம் தான்டா அவங்க ரவுடி ஆனது. பேரு புகழ் பண்றா எல்லாம். நீ பான் ரவின்னு சொன்னியே, அவன் கதையை சொல்ற கேளு. அந்த பையன் ஒரு நாளைக்கு 50 பாக்கெட் பான் போடுவான். அப்ப கூட அவன் பாட்டாக பேமஸ் ஆகலடா. ஒரு நாள் நானு டியூட்டிக்கு போய்க்கிருந்தேன். அப்ப அவன் பான் போட்டுக்கிட்டு மென்னுகிட்டே வந்தான். வாரவி எப்ப இருக்குன்னு பேச்சு வாக்கல மாமூல் கேட்டேன். 5 ரூபா தான்டா கேட்டேன். என்ன கோபத்துல இருந்தான அளவு பான் அப்படியே காரிய மூஞ்சில் துப்பிட்டான். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அன்னையில இருந்துதான் ஏடிஎம் மூஞ்சிலே பொழிச்சுன்னு துப்பிட்டான்னு பான் ரவின்னு பேமஸ் ஆனது. அட, அதை கத்து குத்து கண்ணே, அவன் எப்படி பேமஸ் ஆனா? அவன மாதிரியே இவனையும் ஒரு நாள் மார்க்கெட்ல பார்த்தேன். பார்த்துட்டு நல்லா இருக்கியாப்பான்னு பேச்சு வாக்கல அவன்டையும் மாமூல் கேட்டேன். 2 ரூபா தான்டா கேட்டேன். அவன் என்ன கோபத்துல இருந்தான் தெரியல, பொசுக்குன்னு இவ்வளவு பெரிய கத்தியை உரிவிச்சா. எடுத்தேம்பாரு ஓட்டம், மார்க்கெட்டு கூட நான் பாக்கலையே அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரெயினிங்ல கூட என்ன அவன் உள்ளடா அப்படி ஓடியும் சாட் ரூட்ல வந்து விட்டாம்பார் வளாவல கத்திய கத்தி இங்கிட்டு வந்துருச்சு.
1: அப்புறம் என்னாச்சு?
0: அப்புறம் என்ன, உரிமை போட்டு மறுபடி ஓட்டம் தான். அதுக்கப்புறம் தான் ஏட்டியாவே விளாவில விட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டிட்டான்னு கத்தி குத்து கந்தேன்னு பேமஸ் ஆனா. ஆனா ரெண்டு பேரும் விசுவாசிரா, மரியாதை தெரிஞ்சவங்க. அந்த பான் ரவி இருக்காம்பாரு, அவன் எங்க பார்த்தாலும் உன்னாலதான் பேமஸ் ரவுடி ஆனு பொசுக்குன்னு கால வந்து ஒரு டீ வடை வாங்கி கொடுத்தான். இந்த கத்தி குத்து கந்தே அவனோட ஒருபடி மேல ஒத்திக்கு ஒரு வீடே வாங்கி கொடுத்துருக்கான். என்ன சாரித்திரம் பொறுக்கும் போது என்கிட்ட வந்து பெரிய ரவுடி ஆயிட்டான் திடீர்னு பேமஸ் ஆனான்னு பேத்திக்கிட்டு இருக்க. சரி, அதை விடு. இப்ப ஓம் பழப்பு தப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
1: என்னத்தை ஏட்டையா, எக்கனாமிக் ப்ராப்ளம் ஓவர் ஆச்சு, காலம் மாறி போச்சுல. படிச்சவன் கம்ப்யூட்டர்ல திருடுறான், நான் படிக்காதவன் பிளேட நம்பி தொழில் ஆரம்பிச்சான், ஃபீல்டுல நிக்க முடியலையே.
0: ஐசி
1: ஜீன்ஸ் கேக்கலாம் பிளேட போட்டா ஆல்ரெடி கிங்கி ஜீன்ஸ் ஓட வராங்க. கேட்டா பேஷன் ரானுங்க, புல்லாம் ஏடிஎம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மாறிட்டானுங்க. சரி, அதையாச்சும் போய் ஏடிஎம்ல போட்டா அது பின் நம்பர்னு கேக்குது. இப்பெல்லாம் பணம் கைக்கு வரதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருது ஏட்டையா. அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்.
0: என்னன்னு?
1: நானும் பெரிய ரவுடி ஆகி கை நிறைய சம்பாரிச்சு பணக்காரனா ஆகணும்.
0: ஆகணும்டா, ஆகணும்.
1: அதனால நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, உங்க மூக்குலயே நச்சுன்னு குத்துவனா, பல பலன் ரத்தம் வரும். இதையே காரணமா வச்சு என்ன 3 மாசம் உள்ள தூக்கி போட்டுருங்க. நான் வெளியே வரும்போது பெரிய ரவுடியா வருவல்ல.
0: அப்ப நீ என்ன அடிச்சு பேமஸ் ஆலாம் பாக்குற?
1: நீங்க ரொம்ப ராசியான ஆளு ஏட்டையா.
0: அப்ப நான் உனக்கு கேக்குறேன், நான் உண்ட அடி வாங்கினா ஏட்டையாவுக்காண்டி என்ன செய்வே? நீ
1: உத்திக்கி இருக்கிற வீட சொந்த வீட ஆக்கிறேன்.
0: நல்லவன்டா நீ. அப்ப இங்க வச்சு அடிக்க வேண்டாம்டா, நல்ல கூட்டமா இருக்க இடமா பாத்து ஒரு இடம் சொல்றேன். அங்க வச்சு கும்மு கும்மு கும்மு கும்முனு கும்மு நெரிச்சாருவில்ல.
1: ஏனா அங்கெல்லாம் போனா லேட் ஆகும் ஏட்டையா. இங்க வச்சு அச்சாதான் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஏட்டையா அச்சானே வேர்ல்டு ஃபுல்லா ரீச் ஆகும்ல.
2: காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அங்க இருக்கிற எல்லா ரவுடிகளையும் சுட்டு பொசக்கி வேற வழி இல்லாம எவனும் கடிக்காம இங்க வந்து செட்டிலா இருக்காரு. எவ்வளவுடா தைரியம் உனக்கு? என்ன அம்மா அம்மா?
0: சும்மா
2: அவன் உள்ள பட்டு லாக்
1: பண்ணியா?
0: இந்த பாப்பா அவனை தூக்கி உள்ள போறியே, அதுக்கு ரீசன் கேட்டா என்ன சொல்லுவேன்?
2: அவன் தான் உங்களை அடிக்க வந்தானே ஏட்டையா?
0: அடிக்கவே இல்லையா?
2: ஆமா,
0: இதுக்குதான் எதை யோசனை பண்ணி செய்யணும், அதிகாரிய பேச்ச கேட்கணும், புரியுதாப்ப? என்னது இது
2: ஏட்டையா? இப்படி அடிச்சது நான் இல்லை.

0: அவன் உங்களை அடிச்சுட்டாங்கிறதுக்காக தூக்கி 3 மாசம் உள்ள போட்டிருக்கான். எப்படி நம்ம ஐடியா?
1: இதைத்தானே அவனும் முதல்ல சொன்னான். அவன் அடிச்சிருந்தானா என் மூஞ்சி முறை காலு கையோட போயிருக்கும்ல. நீ ஏன் தேவையில்லாம யூ டர்ன் பண்ணி டேபிள் நொறுக்கி என் மூக்க உடைச்சு ரத்த கலரி ஆக்கிருக்கியே, உனக்கு ஏன் இந்த கொலவெறி?
0: உங்களுக்கு பிஞ்சு மூக்கு ஏட்டையா? அத ரத்தம் நிக்காம வருது. நான் போய் டிஞ்சர் வாங்கிட்டு வந்துறேன்.
1: மூக்க பஞ்சர் ஆக்கிட்டு டிஞ்சர் வாங்கிட்டு வர்றியா? இன்ஸ்பெக்டர் குட்டி வந்து வச்சுக்கிறேன்.

மங்களை ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்.

0: I'm a bigger boy. Ayya, I'm a bigger boy. Rasa, you have to give me paisa. I'm a bigger boy. Excuse me, ladies and gentlemen. My name is Vikinga. In 1988, ஒரு ஃப்ளைட் கிராஷ்ல என் கால் ஒன்று கட்டாயி போச்சுங்க. அதுக்கப்புறம் ஜெய்ப்பூர்ல போய் செயற்கைக்கால் போடுறதுக்காக 10 வருஷமா டொனேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேங்க. ஹலோ பிளீஸ். ஏய் சிஸ்டர், நீங்க ஒன்றும் சும்மா போட வேணாங்க. அமௌண்ட் இங்க போடுங்க, அதுக்கப்புறம் அட்ரஸ் இங்க நோட் பண்ணிட்டு போங்க. அட்ரஸ் எழுதாதவங்க கிட்ட நான் அமௌண்ட் வாங்குறது இல்லைங்க. ஏன்னா எனக்கு செயற்கைக்கால் பொறுத்ததுக்கு பிறகு நான் இந்தியாவுக்காக ஒலிம்பிக்ஸ்ல ஓட போறேங்க. அப்போ உங்க கடனையெல்லாம் வட்டியும் முதலுமா உங்க வீடு தேடி வந்து கொடுப்பேங்க. ஹலோ பிளீஸ் யாராவது போடுங்களேன். ஹலோ ஏன்பா, ஏய் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்க, உனக்கெல்லாம் ஒரு பேண்ட் சட்டை, அமௌண்ட் போடுப்பா.
1: 10 பைசா.
0: ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ லேடிஸ் அண்ட் ஜென்ட்,
1: நிறுத்து. ஆமா, உனக்கு எப்படி கால் போச்சு?
0: தான் காலையில சொல்லிட்டு இருக்கேன்ல, ஃப்ளைட் கிராஷ்ல ஆக்சிடென்ட்ல கால் போச்சு.
1: இரு, எந்த வருஷம்?
0: 1988. ஹலோ தாய்மார்களே,
1: இப்படி மொட்டையா சொன்னா எப்படி? எந்த மாசம், எந்த தேதியில, எந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடந்துச்சு, உங்க கூட யாரெல்லாம் பிளான் பண்ணாங்க, எனக்கு ஃபுல் டீடைல் குடியா.
0: போடுறது 10 பைசா. இதுல உனக்கு ஹிஸ்டரி ஆஃப் தி ஆக்சிடென்ட், ஜியோகிராஃபி ஆஃப் தி இன்சிடென்ட் எல்லாம் சொல்லுவாங்களா? 10 பைசா ரேஞ்சுக்கு என்ன உண்டோ அதை சொல்லிட்டேன், போயேண்டா. ஹலோ சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ்.
1: இதெல்லாம் வேணாம் இப்போ, 10 பைசா போட்டுருக்கேன், அந்த உரிமையில கேக்குறேன், எனக்கு நீ ஃபுல் டீடைல் சொல்லி தான் வேணும், சொல்லு.
0: டேய், லட்ச லட்சமா பைனான்ஸ் கம்பெனில பணத்தை போட்டவனே தலையில துண்ட போட்டுட்டு பணங்கள் பற்பக்கத்துல செட்டில் ஆயிட்டானுங்க. இவர் 10 பைசா போட்டாரா, இவருக்கு இவ்வளவு சொல்லணுமா? போடா, நீ மாச்சும் 10 பைசா மாச்சு, பொறிக்கடா.
1: 10 பைசா போட்டதுக்கு 1 ரூபாயா?
0: பெகருக்கு போறது பெகர் பசங்க. I'm a beggar boy, I'm a beggar boy, you have to give me paisa, I'm a beggar boy. Hello brothers and sisters. Hello,
2: தம்பி, இந்தாப்பா 10 ரூபா. செயற்கைக்கால் பொறுத்திக்க தம்பி.
0: Thank you old man. அட்ரஸ் எழுதிட்டு அப்படியே அப்பீட் ஆயிக்க.
2: I'm a beggar தம்பி. நானும் காலையில இருந்து பாக்குறேன், ஒத்த கால் போய் ஒத்த கால் தான் இருக்கு. அந்த ஒத்த கால நின்னுகிட்டு கத்தி கத்தி காசு கட்டிக்கிட்டு இருக்கிய, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கூடாதா? கால் வலிக்குமே.
0: வலிக்கத்தான் செய்யும் பெருசு.
2: அந்த மாதிரி நேரத்துல என்ன தம்பி பண்ணுவேன்?
0: இப்படி மாத்தி நிப்பேன்? ஒரு அனாதை பணம் விழுந்துருச்சு, இன்னைக்கு கலெக்ஷன் கண்ணமா பேட்டைக்கு தானா?

0: இதழ்களில் சிந்தி தேன் பாய்கின்ற உறவை,
1: சிந்தி தேன் பாய்கின்ற உறவை.

0: ஏண்டா ஹரியானா லாட்டரி அடிச்சிருக்க, பணம் வாங்கறதுக்கு ஹரியானாக்கே போகணுமா?
1: நம்ம ஊர் பேங்க்லயே கொடுப்பாங்கண்ணே,
0: அவ்வளவு வசதி பண்ணிட்டாங்களா?
1: அவ்வளவு 500 தள்ள
2: சிங்காரம் அவசரமா ஒன்னதான் பத்தி ஆட்டிட்டு வரேன்.
0: எதுக்கு
2: சேவிங் பண்ணதா?
0: சொல்றான்
1: யோ, இனிமே யாரும் சேவிங் பண்ண மாட்டாரு.
2: ஏன் சேவிங் பண்ண?
0: சேவிங் பண்ண முடியாதுன்னா என்னடா லொல்லு பண்ற? போடா
1: என்னடி பண்ணிட்டு இருக்க
0: என் தலையை
3: என்ன
0: என்ன பண்றீங்க இந்த குடிச்சவத்து மாதிரி இருக்கிற வீட்டு இடிச்சு தள்ளிட்டு டாடா பிர்லா ரேஞ்சுக்கு ஒரு பங்களா, வீடு பூரா ஏசி, கார் ஏசி, கக்கூஸ் ஏசி, கண்ட இடமெல்லாம் ஏசி, எஸ்ஓ ஏசி, அதுக்கு மேல டிவி, அதுக்கு மேல ஆண்டனா, எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா.
1: அண்ணே அப்படி எனக்கு சிங்கிள் ரூம்.
0: பிச்சைக்கார நாய் கேக்குது பாரு, ஒரு கேள்விய உன் உடம்புக்கு சிங்கிள் ரூம் தாங்கமாடா, டபுள் ரூம் எடுத்துக்கடா.
1: சரிண்ணே, அதுல எனக்கு ஏசியும் உண்டுதானே?
0: ரொம்ப வாசிக்காத, நீயும் நானும் ஒரே ஏசியில் இருந்தா அப்புறம் என் ரேஞ்ச் என்ன? ஒரே ரேஞ்ச் என்ன? ஏ ரேஞ்ச் என்ன? உனக்கா லாட்டரி டிக்கெட் உண்டு? நீங்க லட்சாதிபதி? யாரா லட்சாதிபதி?
1: நீங்க தான்.
0: ஏய், அந்த லாட்டரி டிக்கெட் எடுத்து வா, பேங்க் போன் பண்ண வாங்க.
3: ஐயோ, அதை எங்க வச்சேன் ஞாபகம் இல்லைங்க.
0: ஞாபகம் இல்லையா? ஐயோ, ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புனு வேர்க்குதே, என்ன புடிச்சுக்கடா கை தாங்களா, நல்லா ஞாபகப்படுத்தி பாருறே. 15 லட்சம் பேங்க்ல 500 தாளா எண்ணிட்டு இருக்காங்க.
3: ஞாபகம் வந்துடுச்சு.
0: எங்க?
3: வீட்டுக்குள்ள
0: எனக்கு வாச்ச பொண்டாடி இப்படி, வாச்ச தம்பி அப்படி, எவனாவது சவரம் பண்ணியாவது பொழைச்சுக்கலாம்னா ஒரு பொண்ண கத்தி வாங்க கூட என்கிட்ட காசு இல்லையே. அடவா! ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ!

0: வந்தா மாமா உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: சொல்லடி அபிராமி, நில்லடி முன்னா.
1: பேர சொல்லி கூப்பிடுறது இல்லாம வாடி போடி, நான் சொல்றேன் மண்டைய உடைச்சிருவேன், ஜாக்கிரத.
2: பாவி மவளே, கோயில்ல ஒரு பாட்டு கூட பாட முடியலப்பா.
3: என்ன கரெக்டா கணக்கு பண்றீங்க?
2: கரெக்டா கணக்கு பண்றான் தான் நான் ஏண்டா மணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். போடா போய் சாமியில கும்பிட்டு புண்ணியத்தை தேடு, போடா.
4: வணக்கங்க.
2: பி காம்னு போய் சொன்னதுக்கு பெல் அடிக்க விட்டானுங்க. எம் காமுக்கு என்னத்தை கொடுக்க
5: போறானுங்க?
6: சுந்தர்
2: ரெயின் கோட் ஃபேமிலி வருதுரா.
6: நமஸ்தே.
2: இஸ்
6: மந்திர் கா பண்டிட் கவுன?
2: கோணைசாமா, அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க.
6: நகி பேட்டா?
2: பேட்டா எங்க மாத்தறானுங்க, எல்லாம் மாச சம்பளம் தான், அதுவும் பொங்கலையும் புளியரையும் போட்டு கழிச்சு போறானுங்கம்மா.
7: ஓ கோண,
2: யாரு அவரா? அவரு
4: நல்லாரு நல்லாரு, நான் மடப்படி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்.
2: வேணு சாஸ்திரி, வேணு சாஸ்திரி.
7: அச்சா வேணு சாஸ்திரி.
2: ஆமா ஆமா.
6: இஸ் பச்சி கா பர்த்டே ஹே பண்டிட் சாஹியே, பூஜா கரானா ஹே, பூஜா
2: பூஜா கரானா ஹே. இருங்க சொல்றேன். எப்பா திருநாகர்சே, திருநாகர்சே உன்னை தேடி ஒரு இந்தி ஃபேமிலி வந்திருக்கு, உங்களுக்கு ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? வா
4: கேட்டு வந்துடுறேன்.
2: எம்கா மானியே, இன்னைக்கு இருக்கு உனக்கு
4: என்ன,
2: உன்கிட்ட ஏதோ பேசணுமா?
6: நமஸ்தே.
7: நமஸ்தே.
6: ஹம் சவுத் இந்தியா டூர் பர் நிக்லே ஹே.
2: மாட்டிக்கிட்டியா மாட்டிக்கிட்டியா? துவச்ச கையோட வந்தேன் நீ, இப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நான். கோயில் பேஸ்.
6: இஸ் பச்சி கா ஜன்மதின் ஹே, தோ மந்திர் சே போலா பூஜா கர்வாலே.
4: அச்சா, ஆப் ஹமாரே டெம்பிள் மே ஆயே ஹே, பஹுத் குஷ் ஹுவா.
6: ஆப் அச்சி தரா ஹிந்தி போல்தே ஹே?
4: ஹம் ஹிந்தி தோ ஜானதே ஹி ஹே. அச்சா பேட்டி, தேரி ஜன்மதின் ஹே?
6: ஹாம்.
4: கியா நாம் தேரா?
6: முஸ்கான்.
4: முஸ்கானா, பஹுத் பியாரி நாம் ஹே. அச்சா பேட்டி கி நட்சத்திர கியா ஹே?
8: ஸ்டார் இஸ் பூசம்.
4: ஓ பூசம், வெரி குட் ஸ்டார். ஷீல் பிகம் வெரி பிக் ஹீரோயின், தூ தோ ஐஸ்வர்யா ராய் பன் ஜாயேகி.
8: பேட்டா, வாட்ஸ் தி நேம் ஆஃப் தி டெம்பிள்?
4: யே தோ சாச்சினா டெம்பிள் ஹே.
8: Who is the main god?
4: Lord Shiva.
8: Yeah, acha acha.
4: Acha chaliye puja karwa denge. Hey, wo kya dekh raha hai? Kaam kar, saaf kar, mandir ko saaf kar, bell mar bell. Chaliye aap chaliye.
2: Ella muliyum pesra?
4: Yaar ivalla ivanga vadanattla vandirukanga. E mandir ka bada pandit hai Venu Shastri ji.
7: Venu Shastri ka?
4: Haan ji.
6: Ye ladka kaun hai?
4: Ye hamara mandir ka bell boy hai.
6: பெல் பாய்?
4: ஆ ஜி.
6: ஏ தோ பேட் பாய் ஹே.
9: இன்ன பத்தியா வாட் ஏதோ சொல்லிருக்காங்க.
4: ஐ பூஜா கரेंगे.
2: பேட் பாயா? என்ன? பேட் பாயின்ட் போறாளே, அப்டினா என்ன?
9: அதாவது இந்த உலகத்திலேயே ஒண்ண மாதிரி அயோக்கிய பைய கிடையாதுங்கறாங்க.